0: ஊழியர் ஸ்டான்லி அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை இப்பொழுது கேட்போம்.
1: இன்னும் தேவனை கட்டி சேருங்க. நமக்கு கிடைச்ச பாக்கியம் நிறைய பேருக்கு கிடைக்கல. தேவன் உங்க வாழ்க்கைய வளமாக்க போறார். I'm going to preach a prophetical word today. I saw a vision unveiling. I heard that particular voice very clearly unveiling அப்படின்னு ஆண்டவர் எனக்கு சொன்னார். நான் இதுவரைக்கும் அந்த வேர்டை தியானிச்சதே இல்லை, இதுவரைக்கும் அந்த வேர்டுக்குள்ள நான் போனதே இல்லை. தட்ஸ் ட்ரூ. அன்வெயிலிங் ஒரு பெரிய ஒரு பாக்ஸ், அதை வந்து ஒரு போர்வை மாதிரி மெல்லிசா அப்படி போட்டு கவர் பண்ணியிருக்கு. ஒரு புதுசா ஒரு கார் வாங்கினா அப்படி கவர் பண்ணியிருப்பாங்க பாருங்க, அந்த மாதிரி அப்படி கவர் பண்ணியிருக்கு. நான் அந்த விஷயம்ல பாக்குறேன், அந்த முடிச்சு அப்படி அவிழ்க்கப்படுகிறது, அந்த திரைச்சீலை அப்படியே ரிமூவ் ஆகுது. அந்த மகாபெரிய பொக்கிஷம் அப்படியே ஷைன் பண்ணுது, அப்படியே பிரகாசமா ஒரு பயங்கர வெளிச்சத்தோட அந்த பாக்ஸ நான் பார்த்தேன். அப்பதான் என் காதுல ஒரு சத்தம் கேட்டுச்சு. அப்புறம்தான் நான் அந்த வேர்டை வந்து அதுக்கப்புறம் நான் போய் மெடிடேட் பண்றேன். அப்போ அதுல ஒரு விஷயத்தை பார்த்தேன். இந்த கல்யாண பெண்ணுக்கு கூட்டு வரும்போதெல்லாம் முகத்துல ஒரு திரை, அந்த வெயில் அதை போட்டிருப்பா. ஆமா, எல்லாருமே ஏற்கனவே அந்த பொண்ணை பார்த்துருந்தாலும் இல்ல பார்க்காம இருந்தாலும் எப்படா அந்த பொண்ணு முகத்தை காட்டுவாங்க அப்படிங்கிற எக்ஸ்பெக்டேஷன் எல்லாருக்கும் இருக்கும். எல்லாத்தையும் விட மாப்பிள்ளைக்கு இருக்கும் தோத்துறோம் அப்படி முகத்து. சிலர் கொஞ்சம் அரைகுறையா தெரிற மாதிரியாவது போட்டிருப்பாங்க, சிலர் நல்ல திக்கான துணியை போட்டு மூடிடுவாங்க தோத்துறோம். பாவம் பொண்ணையே பத்து பேர் பிடிச்சிதான் கூட்டு போகணும், கூட்டு போய் பக்குவமா உட்காரப்பா. The right time will come தோத்துறோம். ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் எல்லாருக்கும். ஆமா, அந்த சரியான நேரம் வரும், எல்லாம் அப்படி எதிர்பார்ப்போட இருப்பாங்க. அப்போ அந்த திருமணத்தை நடத்தி வைக்கிற பாஸ்டர் யா சொல்லுவாரு, இப்போ அன்வெயில் பண்ணுங்க, அந்த திரையை ரிமூவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாரு. அப்போ அவரு அந்த முகத்தில் இருக்கிற அந்த திரையை அப்படி ரிமூவ் பண்ண உடனே பிரகாசமா தோத்துறோம். அந்த பெண்ணுடைய முகம் எல்லாருக்கும் தெரியும். ஆமென் சொல்லுங்க. அப்போ மறைக்கப்பட்டிருந்தவைகள் ரிமூவ் ஆக போது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? என்னோடு கூட வேதாகமத்தை ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகத்திற்கு நேராய் நாம் திருப்பிக் கொள்வோம். தோத்துறோம். தேவன் நம்மோடு பேச விரும்புகிறார். ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகம் அதனுடைய 45 அதிகாரம். நான் சில வசனங்களை வாசிக்கிறேன், நீங்கள் கவனியுங்கள். முதல் வசனத்திலிருந்து நான் படிக்கிறேன். கர்த்தராகிய நான் அபிஷேகம் பண்ணின கோரேசுக்கு முன்பாக ஜாதிகளை கீழ்ப்படுத்தி ராஜாக்களின் இடைக்கட்டுக்களை அவிழ்க்கும்படிக்கும் அவனுக்கு முன்பாக வாசல்கள் பூட்டப்படாதிருக்க கதவுகளை திறந்து வைக்கும்படிக்கும் அவனை பார்த்து அவன் வலதுகையை பிடித்து கொண்டவனுக்கு சொல்லுகிறதாவது, நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவையாக்குவேன். உன்னை பெயர் சொல்லி அழைக்கிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் நானே என்று நீ அறியும்படிக்கு வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பால்களை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்படத்தில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு கொடுப்பேன். நான் என் தாசனாகிய யாக்கோபி நிமித்தமும் நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேலி நிமித்தமும் நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்து நீ என்னை அறியாதிருந்தும் உனக்கு நாமம் தரித்தேன். நானே கர்த்தர், வேறொருவர் இல்லை, என்னை தவிர தேவன் இல்லை, என்னை தவிர ஒருவரும் இல்லை என்று சூரியன் உதிக்கிற திசையிலும் அது அஸ்தமிக்கிற திசையிலும் அறியப்படும்படிக்கு நீ என்னை அறியாதிருந்தும் நான் உனக்கு இடைக்கட்டு கட்டினேன். நானே கர்த்தர், வேறொருவர் இல்லை. கையை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. தேவனுடைய தீர்க்க தரிசனமான வார்த்தை தேவ சமூகத்தில் வந்திருக்கிற நம்மை பார்த்து வருகிறது. நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை எல்லாம் செவ்வையாக்க போகிறேன், வெண்கல கதவுகளை உடைக்க போறேன், இருப்பு தாழ்பாள்களை முறிக்க போறேன், ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்கள், அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களை உனக்கு நான் தரப்போறேன், இந்த திருச்சபைக்கு தரப்போறேன், தரிசனங்களுக்கு தரப்போறேன், ஊழியத்திற்கு தரப்போறேன், தனிப்பட்ட வாழ்விலே தரப்போறேன், ஆவிக்குரிய ஜீவியத்தில் தரப்போறேன். இனி உனக்கென்று எதுவுமே ஒளிந்திருக்க போவதில்லை, உனக்கானது எதுவுமே இனி மறைந்திருக்க போவதில்லை, உனக்கானது எதுவுமே இனி புதையுண்டிருக்க போவதில்லை. ஏற்கனவே புதையுண்டிருந்தவைகள், ஏற்கனவே மறைந்திருந்தவைகள், ஏற்கனவே ஒளிந்திருந்தவைகள் அனைத்தின் திரைகளையும் நான் அகற்றுகிறேன், அனைத்து கதவுகளையும் நான் உடைக்கிறேன், அனைத்து தாழ்பாள்களையும் நான் முறிக்கிறேன். உனக்கானவைகள் உன்னை தேடி வருகிறது, உன்னை வந்து சேருகிறது. சகலமும் என் கரத்தினால் ஆகும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். இது நிமித்தம் நடக்க போகிறது என்ன? சூரியன் உதிக்கிற திசை தொடங்கி அது அஸ்தமிக்கிற திசை வரைக்கும் நானே கர்த்தர் என்று உன் மூலமாய் ஜாதிகள் அறிந்து கொள்ளுவார்கள், ராஜாக்கள் அறிந்து கொள்ளுவார்கள், தேசங்கள் அறிந்து கொள்ளும், கிராமங்கள் அறிந்து கொள்ளும், பட்டணங்கள் அறிந்து கொள்ளும். ஹல்லேலூயா. திரைகள் மாறப்போகிறது என்கிற தலைப்பில் நான் கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கிக்க போகிறேன். ஆமென் சொல்லுங்க. திரைகள் மாறப்போகிறது, கதவுகள் உடைய போகிறது, தாழ்பாள்கள் முறிய போகிறது. ஒருவேளை இதுவரைக்கும் தாழ்பாள்கள் இருந்தது, இதுவரைக்கும் தடைகள் இருந்தது, இதுவரைக்கும் தோத்திரம் திரைகள் இருந்தது, இதுவரைக்கும் தோத்திரம் ஆமேன் வெண்கல கதவுகள் இருந்தது. ஆனால் இன்றைக்கு கத்தரத உடைக்கிறாரு, உடைக்கிறாரு, ஆமென் முறிக்கிறாரு, திரைகளை ரிமூவ் பண்றாரு, உங்களுக்காகவே அதை செய்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. உங்களுக்காக குறிக்கப்பட்டது அது உங்களுக்கு தான். ஆமா, எக்ஸ்பெக்டேஷன் இருந்திருக்கலாம், இல்லைன்னா நீங்க அதை எதிர்பார்க்காமலும் இருந்திருக்கலாம். ஆனா எல்லாம் வரப்போகுது, அம்புட்டும் வரப்போகுது. நீங்க செபிச்சது கொஞ்சம், நீங்க கேட்டது கொஞ்சம், நீங்க கேட்காதது நிறைய. நீங்க கேட்டதும் வரப்போகுது, நீங்க கேட்காததும் வரப்போகுது. நான் இதை கேட்டேன், அதை விட இம்புட்டு பெருசா ஆமான்றாரு. அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ வரப்போகுது. நான் அடிக்கடி சொல்லுவேன், அவர் கேட்கிறதையும் தருகிற தகப்பன், கேளாதவைகளையும் தருகிற தகப்பன். தொடறான் இளையகுமாரன் ஆஸ்திய குடும்னு கேக்குறான், கேட்டதை கொடுத்துட்டாரு, அது கேட்கிறத தருகிற தகப்பன். இப்போ பண்ணிக்கிட்ட படுத்து கிடந்து சொத்துறோம், அவனுக்குள்ள ஒரு ரிவைவல், எழும்பி தகப்பன் வீட்டுக்கு வர்றான். வரும்போது கூட மனசுல யோசிக்கிறான், நமக்கு அந்த வேலைக்காரங்க சாப்பிடுற அந்த சாப்பாடு நமக்கு கிடைச்சா போதும் அப்படின்ட்டு தான் வர்றான். ஆனா இவன் எதிர்பார்க்கவே இல்லை, இவங்க அப்பா தோத்துறான் இவனை தூரத்துல வரும்போதே கண்டுபிடிச்சு ஓடி போய் கட்டுப்பிடிச்சு அதுக்கப்புறம் கன்றே அடிக்கிறார். கன்றடித்தார் ஆமென் தோத்துறான். அதுக்கு முன்னால கட்டிப்பிடித்தார், அதுக்கு முன்னால கண்டுபிடித்தார் தோத்துறான். கண்டுபிடித்தார், தென் கட்டிப்பிடித்தார், தென் கன்றடித்தார். இது எதையுமே இவன் எதிர்பார்க்கல. முதல்ல தன்னை கண்டுபிடிச்சிருவாரான்னு நினைச்சிருப்பான் தோத்துறான். ஆமா, தன் அடையாளம் கண்டுருவாரா அப்படின்னு யோசித்திருந்திருப்பான். கண்டுபிடிச்சாருல்ல தோத்துறான், கட்டியெல்லாம் பிடிப்பாரா நம்மள அப்படி கூட யோசிச்சிருப்பான். கட்டியும் பிடிச்சாருல்ல, இருக்கீங்களா? வேலைக்காரன் சாப்பிடுற சாப்பாடு வேணும்னு நினைச்சவனுக்கு கொளுத்த கன்றை அடித்தார் தோத்துறான். அது மட்டுமா, பாதரச்சதான், மோதிரம் தான், புது சொக்காதான், அப்படியே சிக்கி சிக்கி சிக்கி சிக்கி சிக்கி சிக்கிட்டு மின்னுறான். இதெல்லாம் அவன் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை, இதெல்லாம் அவன் எதிர்பார்க்கவே இல்லை. இவைகள் அனைத்தையும் அவனுக்காக கர்த்தர் ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சிருந்தாரு. அப்படிப்பட்ட உச்சிதங்கள் அவனை தேடி வந்தது. அன்றைக்கு அவனுக்காக அந்த திரை விலக்கப்பட்டது. ஆமென் சொல்லுங்க. இன்னும் ஒரு முறை சொல்லுங்க, சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க. ஆமா, தோத்திரம் திரைகள் விலக போகிறது. மூன்று திரைகளை வேதத்திலிருந்து நான் பிரசங்கம் பண்ண போறேன். ஆமென் சொல்லுங்க. நீங்க திறன் ஒண்ணு எங்கேயாவது ஒரு திரைச்சலையை பைபிள் இருந்து எடுத்து பேசுவாரு, அப்படின்னு நீங்க நினைச்சிட வேணாம். எனக்கு அப்பா என்ன சொல்லியிருக்கிறாரோ அதைத்தான் நான் திரையா பார்க்கிறேன், அதைத்தான் திரையா இன்னைக்கு உங்கள்கிட்ட பேச போறேன். அந்த திரையைத்தான் கத்தர் விளக்க போறாரு, அந்த திரையை கத்தர் உடைக்க போறாரு, அந்த திரையை கத்தர் கிழிக்க போறாரு. ஏற்கனவே ஒரு தோத்திரம் தேவாலயத்தின் திரைய மகிமையாத்தனுடைய கல்வாரி சிலுவை மரணத்தின் மூலம் மேலிருந்து கீழாக ரெண்டாக கிழிச்சறிந்தவர் நம்முடைய தேவன். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? தேவனை நெருங்க கூடாதபடி பழையற்பாட்டு காலத்தில் இருந்த அந்த காரியங்களை மாற்றி கிருபாசன தண்டை சேரத்தக்கதாக கல்வாரி சிலுவை மரணத்தின் மூலம் தேவாலயத்தின் திரைச்சீலை அன்றைக்கு கிழிக்கப்பட்டது என்று நாம வாசிக்கிறோம். தோத்திரம் இன்னைக்கு ஆண்டவர் எனக்கு சொல்லி இருக்கிற மூன்று விஷயங்களை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள போகிறேன். திரைகள் விலக போகிறது. நம்பர் ஒன், பார்வோன் என்னும் திரை. சொல்லுங்க எல்லாரும் அந்த வார்த்தைய, பார்வோன் என்னும் திரை விலக போகிறது. தோத்திரம். இரண்டாவது, பயம் என்னும் திரை. சொல்லுங்க எல்லாரும் அந்த வார்த்தைய, பயம் என்னும் திரை விலக போகிறது. மூன்றாவது, பஞ்சம் என்னும் திரை. சொல்லுங்க எல்லாரும், பஞ்சம் என்கிற திரை விலக போகிறது. பார்வோன் என்கிற திரை, தோத்திரம், பயம் என்கிற திரை, பஞ்சம் என்கிற திரை விலக போகிறது. மறைந்திருக்கும் பொக்கிஷங்கள், மறைந்திருக்கும் ஆசீர்வாதங்கள், மறைந்திருக்கும் நன்மைகள் நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் நம்முடைய ஊழியத்தையும் சபைகளையும் கட்டுக்கடங்காத விதத்தில் நிரப்ப போகிறது. இருக்கீங்களா? அல்லேலூயாவா? ஒரு ஆமீன் வராதா? அல்லேலூயா சொல்ல வராதா? தொண்டையில கிச்சு கிச்சா? தோத்திரம், விக்ஸ் மாத்திரை சாப்பிடுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ ஆளுங்களை பாரு, ஆமீன் சொல்லுங்க. சோஸ்தரம் கவனிங்க. இப்ப நான் ஒன் பை ஒன்னா பிரசங்கிக்க போறேன். 430 வருஷம் பார்வோனுக்கு கீழே இந்த இஸ்ரவேல் மக்கள் பாடாப்படுறாங்க. அம்பிட்டு ஒரு கொடூர அரக்க குணம் உள்ளவனா பார்வோன் இருக்கிறார். தோத்திரம், யோசேப்பின் ஆரம்ப காலங்கள்ல கொஞ்சம் சாதகமானவரா தென்பட்டாலும் அதற்கு அப்புறம் வந்த பார்வோன்கள் தோத்திரம் இஸ்ரவேல் மக்களை மிகவும் கொடுமையா என்ன செய்யறாங்க, ஒடுக்குறாங்க. தோத்திரம், ஆமா, தேவ ஜனங்கள் தேவனை ஆராதிக்க கூடாது அப்படிங்கறதுல பார்வன் ரொம்ப கவனமா இருக்கிறாரு. தோத்திரம், ஆராதிக்க அவர்களை அனுமதிக்கவே மாட்டுறாரு. தன்னுடைய அடிமைத்தனத்துக்கு கீழே தான் அவங்க இருக்கணும், அவங்க உபத்திரவப்பட்டுக்கிட்டே இருக்கணும், தனக்கான பணிகளை அவங்க செய்யணும், தான் விருப்பத்தை அவங்க நிறைவேற்றணும், தன்னுடைய காரியம் அவர்களை கொண்டு நடக்கணும். அவர்களுக்கு சுதந்திரமோ விடுதலையோ இல்லை, அவங்க சமாதானமாகவோ விடுதலையாவோ இருந்துடக்கூடாது அப்படிங்கிறதுல இந்த பார்வோன் மிகவும் கவனம் உள்ளவனா இஸ்ரவேல் மக்களை கொடுமையா ஒடுக்கிறான். தோத்துறம் இருக்கிறீங்களா? ஆமேனா? 430 வருடமா இஸ்ரவேல் மக்கள் ஒரு திரைக்கு பின்னால் இருக்கிறாங்க. தோத்துறம், இவர்கள் யாரு? வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவர்கள். இவர்கள் யாரு? கானானை சுதந்தரிக்க தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். பாலும் தேனும் ஓடுகிற பூமி இவர்களுக்காக காத்திருக்கிறது. மிகப்பெரிய வாக்குத்தத்தின் ஆசீர்வாதம் இவர்களுக்காக காத்திருக்கிறது. ஓரளவுக்கு இவங்க இமேஜின் பண்ணியிருக்கலாம் கானானை பற்றி, ஆனால் அதையும் தாண்டின விதத்தில் கானானின் எல்லை, கானானின் செழிப்பு, கானானின் உச்சிதம், கானானின் ஆசீர்வாதம், கானானின் சொத்திரம், நிலப்பரப்பு இவர்களுக்காக காத்திருக்கிறது. ஆமென் சொல்லுங்க. அப்போ ஒருவேளை காலப்போக்கில் இந்த பார்வோனுடைய அடிமைத்தனத்துக்குள்ள சிக்கி தவிச்ச பொழுது அந்த கானான குறித்த சிந்தனை கூட உங்களுக்கு இல்லாம போயிருந்திருக்கலாம். காலான ஒருவேளை மறந்திருக்கலாம். நமக்காகிலும் ஆசீர்வாதமாவது, நமக்காவது கானானாவது, நமக்காவது வாக்குத்தத்தம் நிறைவேறதாவது, அற்புத அதிசயத்தை நாம பார்க்கறதாவது. ஆமேன் தோத்திரம் என்று கூட இவர்கள் யோசித்திருந்திருக்க கூடும், கலங்கி இருந்திருக்க கூடும். ஆமா, ஆனால் வசனத்திலே நீங்கள் யாத்ராமத்தின் புஸ்தகம் 4வது அதிகாரத்தின் 20வது வசனம் நான் வாசிக்கிறேன். அப்பொழுது மோசே தன் மனைவியையும் தன் பிள்ளைகளையும் கழுதியின் மேல் ஏற்றிக்கொண்டு எகிப்து தேசத்திற்கு திரும்பினான். அல்லே சொல்லுங்க. அப்போ அல்லேலூயா சொல்லுங்க. மோசே எகிப்திற்கு வந்தான், திரும்பினான் என்று வேதம் சொல்லுகிறது. நான் உங்களை குழப்பற மாதிரியே இருக்கும், எனக்கு குழப்ப தெரியாது. ஆமென் சொல்லுங்க. கொஞ்ச நேரத்துல ஆத்தாடி இதுதானா அப்படின்னு உங்களுக்கு தோண போகுது. ஆமீன் சொல்லுங்க. அப்பா நல்லா கவனிக்கணும். ஆமா, 40 வருஷத்துக்கு முன்னால இந்த மோசே கொஞ்சம் காட்சி அளித்தார். தோத்திரம். தரிசனத்தின் மோசே அல்லே சொல்லுங்க. அப்பா தரிசனம் உள்ளவரா பாரம் உள்ளவரா, எப்படியாவது இந்த இஸ்ரவேல் மக்களை விடுதலை ஆக்கிரணும், இந்த பார்வோனுடைய சிறையிருப்பில் இருந்து அடிமைத்தனத்திலிருந்து இவர்களை மீட்டுறணும் அப்படின்லாம் யோசித்தார். ஆனா கொஞ்ச நாள் கூட அவரால் அதுல நிக்க முடியல. குழப்பம் வந்துச்சு, பிரச்சனை வந்துச்சு, நமக்கு நல்லா தெரியும். அப்புறம் அவர் ஜீவனுக்கு பயந்து ஓடி போயிட்டார். தோத்திரம். போனவர் மாமனார் வீட்டுல செட்டில் ஆயிட்டார். மாமனார் வீட்டுக்கு போன உடனே எல்லாமே மறந்து போச்சு. தோத்திரம். மனைவியையும் மாமனாரையும் பார்த்தா தரிசனம் போயிரும். அது போயிருச்சு அல்ல சொல்லுங்க. அப்பா ஆமா, மோசேக்கு தரிசனம் போயிருச்சு. மனைவி தான் பெருசா தெரியறா, மாமனார் பெருசா தெரியறாரு. தோத்திரம். நான் சொல்றது இந்த பெருசு இல்லை அல்ல சொல்லுங்க. அப்பா அது பெருசா தெரியறாரு, மாமியார் மாமனார் மனைவி மனைவி அப்படின்னு. இப்ப எகிப்தை மறந்துட்டாரு, எகிப்தின் ஜனங்களை மறந்துட்டாரு, ஏற்கனவே இருந்த தரிசனத்தை மறந்துட்டாரு. ஹல்லேலூயா. 40 வருஷம், அடுத்த 40 இயர்ஸ் அவர் எங்கேயோ ஒரு மூலையில இருக்கிறார், வனாந்தரத்துல இருக்கிறார். மீதியான் தேசத்து வனாந்தரத்துல ஆடுகளுக்கு பின்னால அவர் வாட்டுக்க மேய்ச்சிக்கிட்டு அவர் இருக்கிறார். தோத்திரம். மோசேயும் இஸ்ரவேல் மக்களை பத்தி யோசிக்கல, இஸ்ரவேல் மக்களும் மோசே பத்தி யோசிக்கல. அவர் வருவாரா அல்ல சொல்லுங்க. அவர் வர்றதுக்கெல்லாம் வாய்ப்பு கிடையாது. எங்க போனாரு? போன மனுஷன் உயிரோட இருக்கிறாரா, அவர் செத்து போனாரா, எந்த குறிப்புமே என்ன செய்யாது, தெரியாது. மோசையின் சொந்த குடும்பத்துக்கே தெரியாது, கூட பிறந்தவங்களுக்கே தெரியாது. அந்த மாதிரி அவர் எங்கேயோ தோத்துறோம் தூரத்துல மறைந்திருக்கிறார். அல்ல சொல்லுங்க. அப்பா ஆமேன் சொல்லுங்க. ஹலோ. பார்வோன் என்கிற திரை விலக கத்தர் மறைந்திருந்த மோசேயை எகிப்துக்கு கொண்டு வந்து இஸ்ரவேல் மக்களின் கண்களுக்கு முன்னால் நிறுத்தினார். ஹல்லேலூயா சொல்லுங்க. அப்பா இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, ஏதோ சிறையிருப்புகள், பிரச்சனைகள், உபத்திரவங்கள், போராட்டங்கள், கண்ணீர் பார்வோனை போன்று உங்களை தொடர்ந்து துரத்தி கொண்டிருக்கலாம், காயப்படுத்தி கொண்டிருக்கலாம். நாட்கள் பல கடந்து போயிருக்கலாம், ஓ மாதங்கள் கடந்து போயிருக்கலாம், வருஷங்கள் கடந்து போயிருக்கலாம். பார்வோனின் ஆவி இன்னைக்கு நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை துரத்தி, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு ஒடுக்கத்தை, ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு நெருக்கத்தை தொடர்ந்து அனுமதித்துக் கொண்டிருக்கலாம். ஒருவேளை நான் எழும்புவேனா, பிரகாசத்தை பார்ப்பேனா, அற்புதங்களை அனுபவிப்பேனா, இதுதான் என் வாழ்க்கையில் தொடர்ந்து இருக்குமோ, பார்வோனின் சிறையிருப்பு தான் என் வாழ்க்கையில் தொடருமோ, இந்த நிலை தொடர்ந்து கொண்டுதான் இருக்குமோ, இந்த அவமானம், இந்த நிந்தை, இந்த வியாதி, இந்த பிரச்சனை, இந்த கண்ணீர், இந்த உபத்திரவம் தொடர்ந்து என்னை அழுத்தி கொண்டுதான் இருக்குமோ என்று ஒருவேளை நீங்கள் கலங்கிக் கொண்டிருக்கலாம். கர்த்தராகிய தேவன் இந்த கட்டளை சொல்லுகிறார், உங்களை அடிமைப்படுத்திக் கொண்டிருக்கிற, உங்களை காயப்படுத்திக் கொண்டிருக்கிற, உங்களை அளப்பண்ணிக் கொண்டிருக்கிற பார்வோன் என்கிற திரை இந்த காலை நேரத்தில் விலகுகிறது, காலை நேரத்தில் விலகுகிறது. தோத்திரம். ஒரு தரிசனத்தின் மோசே என்கிற பொக்கிஷத்தை கர்த்தர் உங்கள் கண்களுக்கு முன்னால் கொண்டு வந்து நிறுத்துகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? தேசத்தில் இருக்கிற பார்வோன் என்கிற திரையை விலக்கி சபைக்குள் இருக்கிற தோத்திர பொக்கிசமாகிய உங்களை மோசேக்களா கத்தர் எழுப்ப போறாரு. இங்கிருந்து மோசேக்கள், தரிசனமுள்ள மோசேக்கள், தரிசனமுள்ளவர்கள், பார்வோனின் திரையை விலக்குகிறவர்கள் எழும்ப போறீங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயாவா. தரிசனத்தின் மோசேயை கத்தர் சபையிலிருந்து நூற்று கணக்கில் ஆயிரக்கணக்கில் எழுப்ப போறாரு. தேசத்தில் செயல்பட்டுக்கிட்டு இருக்கிற பார்வோனின் வல்லமைகள் அனைத்து சுக்குநுறா நொறுங்க போது, அந்த பார்வோன் என்கிற கதவுகள் உடைய போது, அந்த பார்வோன் என்கிற இருப்பு தாழ்பாள்கள் முறிய போது, அந்த பார்வோன் என்கிற திரைகள் விலக போது. தோத்ரா. ஆமா, கத்தர் மோசேக்களை எழுப்புகிறார். இருக்கிறீங்களா? ஆமேனா? அல்லேலூயாவா. தோத்திரம். நான் ஒரு பிரசங்கத்துல கூட பண்ணியிருக்கிறேன், இனி இல்லை. ஆமீன் சொல்லுங்க. இனி பார்வோன் இல்லை. கைய உயர்த்தியாமே. தோத்திரம். அவன் 430 வருஷமா துரத்திட்டு இருந்திருக்கலாம், 430 வருஷமா தொல்ல கொடுத்திருந்திருக்கலாம். துரத்தின பார்வோனும் இல்ல, தொல்ல கொடுத்த பார்வோனும் இல்ல. இனி மோசேதான், இனி பொக்கிஷந்தான், இனி விடுதலை தான்,
2: இனி ஆராதனை தான், இனி ஆசீர்வாதம் தான், இனி பலி செலுத்துதல் தான், இனி மீட்பு தான், இனி எழுப்புதல் தான், இனி மகிமை தான். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? அற்புதங்களை செய்கிற மோசே வந்துட்டாரு. அல்லே சொல்லுங்க. அப்போ அடையாளங்களை நடப்பிக்கிற மோசே வந்துட்டாரு. பார்வன் கண்களுக்கு முன்னால யெகோவா தேவனின் நாமத்தை பல தோத்திரம் கோணங்கள்ல உயர்த்தி காட்டுகிற ஒரு வருஷமா இருக்க போது. உங்களை கொண்டே, உங்களை கொண்டே, உங்களை கொண்டே, உங்களை கொண்டே. எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? ஆமேனா? நான் இப்படி சொல்ல விரும்புறேன், தோத்திரம் உங்களுக்குள், உங்கள் உள்ளான வாழ்வுக்குள் இனி பார்வோன் இல்லை, இனி மோசே. இனி பார்வோன் இல்லை, இனி மோசே. ஆமென் சொல்லுங்க. என்ன பேச மாட்டீங்க? இனி அழுகை இல்லை, இனி ஆனந்த களிப்பு. இனி துக்கம் இல்லை, இனி சந்தோஷம். இனி கலக்கம் இல்லை, இனி களிப்பு, களி கூறுதல். ஹல்லேலூயா. 430 வருஷ கலக்கத்திற்கு ஒரு முற்றுப்புள்ளியை மோசேயின் மூலம் கர்த்தர் வைத்தாரு. உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில இதுவரைக்கும் உங்கள் வாழ்வில் இருந்த எல்லா கலக்கங்களுக்கும் வேதனைகளுக்கும் ஒரு முற்றுப்புள்ளியை வைக்கிற காலமாய் இனி வருகிற நாட்கள் இருக்க போகிறது. I want to say a prophecy. நான் ஒரு தீர்க்க தரிசனத்தை சொல்லட்டுமா? தேசத்தில் இருக்கிற துக்கங்கள், தேசத்தில் இருக்கிற பார்வோனின் ஆவிகள், தேசத்தில் இருக்கிற சொத்திர அடிமைத்தனங்கள், நுகங்கள், எல்லா எல்லாவற்றுக்கும் ஒரு முற்றுப்புள்ளிய வைத்து அந்த திரைய உடைச்சு, அந்த கதவுகளை முறிச்சு, அந்த தாழ்பால்களை உடைச்சு ஒரு மிகப்பெரிய களிப்ப, சந்தோஷத்தை, ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிற ஒரு மோசேவாக கத்தர் கரங்களில் எடுக்க போறார். இந்த வார்த்தையை கேட்கிற உங்களை கத்தர் கரங்களில் எடுக்க போகிறார். எத்தனை பேருக்கு சந்தோஷம்? அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. தோத்திரம். பார்வோன் என்கிற திரை இனி ஆராதிக்கணும்னு விருப்பம் இருக்கும், ஆராதிக்க முடிய மாட்டேங்குது நிறைய பேர். ஆமா, ஆராதனைக்கு போகணுங்கிற விருப்பம் இருக்கும், ஆனால் ஆராதனைக்கு என்ன செய்ய முடிய மாட்டேங்குது? வர முடிய மாட்டேங்குது. அன்னைக்கு தான் ஏதாயிலும் ஒரு வேலையா போயிருது. அன்னைக்கு சரீரம் என்ன செய்ய மாட்டேங்குது? சப்போர்ட் பண்ண மாட்டேங்குது. அன்னைக்கு தான் கல்யாணம் வந்துடுது. அன்னைக்கு தான் ஏதாகிலும் ஒரு ஃபங்க்ஷன் வந்துடுது. இது எல்லாமே ஒரு பார்வோன் தான். என்ன பேச மாட்டேறிய? ஞாயிற்றுக்கிழமும் உங்களை ஆராதனைக்கு வரவிடாம ஒரு பத்திரிக்கை வருதுன்னா அந்த பத்திரிக்கை தான் பார்வோன். ஹலோ, இருக்கீங்களா? ஞாயிற்றுக்கிழமும் ஆராதனைக்கு வர முடியாத அளவுக்கு சரீரத்தில் ஒரு பலவீனம் வருதுன்னா அதுதான் பார்வோன். ஆனால் நாம் என்னன்னா அந்த பார்வோனை காரணம் காட்டிக்கிட்டேன். ஐயையோ பாடா படுத்துறானே, ஐயையோ தடை பண்ணுறானே, ஐயையோ முடியலையே, ஐயையோ கல்யாணம் வச்சுட்டானே, ஐயையோ சரீரம் சப்போர்ட் பண்ண மாட்டேக்கே அப்படின்னு இதுவரைக்கும் காரணம் சொல்லி சொல்லி சொல்லி சொல்லி எழும்பாமலோ வளராமலோ செயல்படாமலோ முடங்கி கிடந்திருக்கலாம். ஆனால் ஒரு நல்ல விஷயம் கத்திரிக்கு தோத்துறோம். ஆமீன், அல்லேலூயா. உங்களுக்குள்ள இருக்கிற மோசே எழும்ப போறதுனால, பொக்கிஷம் வெளிப்பட போறதுனால, தேவ திட்டம் உங்களுக்குள்ள இருந்து வெளிப்பட போறதுனால, ஒரு புதிய வல்லமை, ஒரு புதிய பலன், ஒரு புதிய அபிஷேகம், ஒரு புதிய ஆவி, ஒரு புதிய மகிமை, ஒரு புதிய கிருபை உங்களை நிரப்ப போறதுனால. ஆமேனா? பார்வோன் என்னும் அந்த திரை இன்றைக்கே விலகுகிறது. நான் சிம்பிளா சொல்றேன், இனி உங்க வாழ்க்கையில சாக்கு போக்குகளுக்கு இடமே இருக்காது. ஹலோ, இருக்கீங்களா? என்ன பிசாசு அப்படி சோதிக்கிறான், என்ன பிசாசு இப்படி சோதிக்கிறான், எனக்கு சரத்தில் இப்படி போராட்டம், எனக்கு அப்படி போராட்டம், ஐயோ முடியல அப்படிங்கிற சாக்கு போக்குகளே இனி உங்கள் வாழ்க்கையில் என்ன செய்யாது? இருக்காது. அதுக்காக ஜோம் பண்ணுங்க, இதுக்காக ஜோம் பண்ணுங்க அப்படின்னு தோத்துறோம். நாம் உறங்கிக்கிட்டு அடுத்தவங்களை ஜோம் பண்ண வச்சுக்கிட்டே இருக்கிறோம் பாருங்க, அந்த அனுபவங்கள் இனி என்ன செய்யாது? இருக்காது. அதை கட்டடிக்கிறது, இதை கட்டடிக்கிறது, அதுக்கு வராமல் போகிறது, இதுக்கு வராமல் போகிறது அப்படியே இருக்கிறோம் பாருங்க, அது இருக்காது. தோத்துறோம். இருக்கிறீங்களா? ஆமேனா? அப்படியே சர்ச்சுக்கு வந்தாலும் தேவனை விடுதலையா ஆராதிக்க முடியாம தோத்துறோம். நம்முடைய சிந்தனை மண்டலத்தை குழப்புது பாருங்க பல விஷயம். அது ஒரு பார்வோன்னு ஆமீன் சொல்லுங்க. அப்பா இல்லைன்னா ஆராதனை பண்ணும்போது, பிரசங்கம் கேட்கும்போது கேட்க விடாம தூக்கம் நம்மளை அமுக்குது பாருங்க, அது ஒரு பார்வோன்னு ஆமீன் சொல்லுங்க. என்ன பேச மாட்டேறியே? ஆமா, தோத்துறேன். இல்லைன்னா சர்ச்சுக்குள்ளே வந்து அந்த காதல் அப்படின்னு ஒன்று இருக்கு பாருங்க. ஆமா, தோத்துறோம். அங்கிட்டு இங்கிட்டு நம்முடைய கவனத்தை திருப்புது இழுக்குது பாருங்க, அது ஒரு சொல்ல மாட்டிய பார்வோன்னு தோத்துறான். சில சமயம் சாதகமான பிரசங்கங்கள் வரும்போது அதை ஏற்றுக்கிற மனம் இருக்கு. நம்மளை கண்டிச்சு சுட்டி காண்பித்து உணர்த்தி நம்முடைய பாவத்தை பாயிண்ட் அவுட் பண்ணி பேசும்போது அதை ஏற்றுக்கொள்றதுக்கு ஒரு மனம் இல்லாம ஒரு கடின இருதயம் வருது பாருங்க, அது கூட ஒரு பார்வோன். ஹல்லேலூயா சொல்லுங்க. காணிக்க போடணும் நினைச்சிட்டு வந்ததை போடாம குறைச்சு போட வைக்குது பாருங்க, அது கூட ஒரு பார்வோன். அந்தந்த மாசம் கொடுக்க வேண்டிய தசம வாத்த கொடுக்காம களவாண்டு திங்கிற ஒரு புத்தி இருக்குது பாருங்க, அது கூட ஒரு பார்வோன். ஊழியத்துக்கு போகணுங்கிற எண்ணமே இல்லாம இருக்குது பாருங்க, அது ஒரு பார்வோன். போற நாலு பேரை கூட தோத்துறோம், அப்படி இப்படி குழப்பி போக விடாம பண்றோம் பாருங்க, அது கூட ஒரு பார்வோன். ஐயா வாழ்க, அல்ல சொல்லுங்க அப்பா பார்வோன். ஆமேனா. எழும்புற நாலு பேரை எழும்ப விடாம பண்றது பார்வோன். ஆராதிக்கிற நாலு பேரை ஆராதிக்க விடாம பண்றது பார்வோன். சில சமயம் நமக்குள்ள ஒரு பார்வோன் இருக்கும், சில சமயம் நமக்காக ஒரு பார்வோன் இருக்கும், சில சமயம் நாமே பார்வோனாகவும் இருப்போம். அல்லையா சொல்லுங்க அப்பா. உங்களுக்குள்ளிருந்து உங்களை தடை செய்கிற பார்வோனும் இனி இல்லை. ஆமென். உங்களுக்கு அருகில் இருந்து உங்களை துரத்தும் பார்வோனும் இல்லை. நீங்களே இனி பார்வோனாக இருக்க போவதும் இல்லை. பொக்கிஷமாம், பொக்கிஷமாம். இங்க நான் மோசேய பொக்கிஷம் என்று சொல்லுகிறேன். தேவன் ஆயத்தம் பண்ணி வச்சிருந்த பொக்கிஷம், 40 வருஷமா மறைஞ்சிருந்த பொக்கிஷம், 40 வருஷமா எங்கோ மூலையில ஒளிஞ்சிருந்த ஒரு பொக்கிஷம், தரிசனம் என்கிற பொக்கிஷம், தரிசனத்தின் மோசே என்கிற பொக்கிஷம். ஹல்லேலூயா. திரை விலகுகிறது, மோசே வெளிப்படுகிறார், பார்வோன் அழிகிறார், தேசத்தில் எழுப்புதல் மலருகிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? தரிசனம், தரிசனத்தின் மோசே. இன்னும் சொல்ல போனா தோத்துறான், fulfillment of the vision, அதுதான் சரியான ஒரு பதம். தரிசனம் நிறைவேறுகிற ஒரு ஆண்டாக இருக்க போகிறது. ஹல்லேலூயா சொல்லுங்க அப்பா. மோசைக்குள்ந்த தரிசனம், ஹல்லேலூயா. 40 வருஷத்துக்கு முன்னால அவன் உள்ளத்துக்குள்ளே விதைக்கப்பட்ட ஒரு தரிசனம், அவன் இருதயத்துக்குள்ளே எழும்பின ஒரு தரிசனம். ஆமா, அதெல்லாம் மிகப்பெரிய விஷயங்க, மிகப்பெரிய விஷயம். ஆமா, 430 வருஷமா தோத்துறோம். இந்த மக்கள் பார்வனுடைய அடிமைத்தனத்துக்கு கீழே இருக்கிறாங்க. இன்னும் கால்குலேட் பண்ணி சொல்ல போனா தோத்துறோம், மோசே எழும்பும் போது 390 வருஷம் தோத்துறோம். ஆமா, அப்ப இந்த 390 வருஷமா பார்வோனுடைய அடிமைத்தனத்துக்குள்ள இஸ்ரவேல் மக்கள் கிடக்குறாங்க. ஒரு தனி மனிதன் தோத்துறான், அவனுக்குள்ள ஒரு எண்ணம் உருவாகுது பாருங்க. அவனுக்குள்ள ஒரு எண்ணம், பார்வோனுடைய அடிமைத்தனத்திலிருந்து இஸ்ரவேல் மக்கள் என்ன செஞ்சிடணும், விடுவிச்சிடணும். There was no church, there was no preacher, there was no encouragement, there was no pastor, I mean there was no holy spirit. ஆமென் சொல்லுங்க அப்பா. என்ன பேச மாட்டீயே? அங்க சபை கிடையாது, அங்க பாஸ்டர் கிடையாது, அங்க ஒரு பிரீச்சர் கிடையாது. அவனை என்கரேஜ் பண்றதுக்கு தேர் வாஸ் நோபடி, அங்க ஒருத்தருமே கிடையாது. அதுலயும் இவன் வளர்ந்த இடம் வேற பார்வோனுடைய அரண்மனை. பார்வோனுடைய அரண்மனைக்குள்ள இருந்தவனுக்கு ஒரு ஒரு ஒரு தரிசனம் உதிக்குது, ஒரு வாஞ்ச உதிக்குது. என் தேச மக்கள், என் ஜனம், என் இஸ்ரவேல் மக்கள் விடுவிக்கப்படணும், கர்த்தரை ஆராதிக்கிற ஒரு ஜனமா மாறணும், பார்வோனுடைய நுகத்தில் இருந்து ஜனங்கள் விடுதலை ஆகணும். தரிசனம், அல்லேலூயாவா. 40 வருஷமா அந்த தரிசனம் நிறைவேறல. கிட்டத்தட்ட இவரே தரிசனத்தை மறந்து போயிட்டாரு, இவரே தரிசனத்தை விட்டு தூரம் போயிட்டாரு. எங்கேயோ மறைஞ்சு புதகுழியில ஒளிஞ்சு கிடக்கிற மாதிரி ஆமீன் தோத்துறான், அவர் ஒளிஞ்சு கிடக்கிறாரு. ஒருவேளை தோத்துறோம், இஸ்ரவேல் மக்கள் மோசையை பற்றின சிந்தனை இல்லாம இருந்திருக்கலாம். மோசே கூட தோத்துறான், அவனே தன்னை குறிச்சு, ஆமா அவ்வளவுதான், இனி இருக்கிற கொஞ்ச காலம் அப்படியே மாமனார் வீட்டில் வண்டியை ஓட்டிட்டு கதையை முடிச்சிடலாம்னு நினைச்சிருக்கலாம். ஆனா பரலோகம் மட்டுமே மோசேயை பொக்கிஷமாக பார்த்து கொண்டே இருந்தது. எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? நீங்க உங்களை பத்தி டிஸ்கரேஜ் ஆகாதீங்க, நீங்க சாதாரணமான ஆளு நினைக்காதீங்க. எங்கேயோ மறைஞ்சு கிடக்கிறேன், ஒளிஞ்சு கிடக்கிறேன், நான் யாருக்கும் பயனற்ற நபர் அப்படிலாம் யோசிக்காதீங்க. தோத்துறோம், அவங்கள மாதிரி நான் இல்லை, இவங்கள மாதிரி நான் இல்லை, தோத்துறோம் அப்படின்னு யோசிக்காதீங்க. இன்னைக்கு சர்வ வல்லமையுள்ள தேவன் சொல்லுகிறார், என் கண்கள் உன்னை பொக்கிஷமாக பார்க்கிறது. இந்த திருச்சபையை என் கண்கள் பொக்கிஷமாக பார்க்கிறது. தேசத்திற்கு நீதான் நான் வைத்திருக்கிற பொக்கிஷம், இந்தியாவிற்கு நீதான் வச்சிருக்கிற பொக்கிஷம், இந்தியாவிற்கு ஒன்னையவே நான் ஒரு பொக்கிஷமாய் நிறுத்த போகிறேன். அல்லேலூயா, ஆமென். உங்களுக்குள்ள அந்த பொக்கிஷம் இருக்கிறது. ஆமென். இப்போ இன்னொரு கோணத்தில் நான் சொல்ல விரும்புகிறேன், மோச கரத்தில் 30 லட்சம் மக்களை கொடுக்குறாரு. எப்படி எப்படி எப்படி எப்படி எப்படி எப்படி மோச கரத்தில், அப்போ பழையற்பாட்டு காலத்தில் மோச கரத்தில் 30 லட்சம் ஏறத்தாழ சுமார், அப்படி சொன்னால் எஸ்கேப் ஆகிக்கிறலாம், தொத்துறோம், 30 லட்சம் மக்களை என்ன செய்கிறாருங்க, கொடுக்குறாரு. இப்போ நான் ஒன்று சொல்லவா, இஸ்ரவேல் மக்களுக்கு மோசேதான் பொக்கிசம், மோசேக்கு 30 லட்சம் மக்களை பொக்கிசமா கொடுக்கிறாரு. என்ன ஒரு ஆமீனே வரமாட்டக்கு, தோத்துறான். தேசத்துக்கு நீங்க பொக்கிசம், தோத்துறான். கத்தர் உங்க கரத்துல தேசத்தை கொடுக்க போறாரு, லட்சங்களை கொடுக்க போறாரு, ஆயிரங்களை தரப்போறாரு, பட்டணங்களை தரப்போறாரு, கிராமங்களை தரப்போறாரு, மலையை தரப்போறாரு, மலை தேசங்களை தரப்போறாரு. ஆமேனா? வட இந்தியாவை கொடுக்க போறார், தென்னிந்தியாவை கொடுக்க போறாரு. ஆண்டவரே ஒரு மாதிரியா உட்கார்ந்துருக்கிறாங்களப்பா. ஆமீன் சொல்லலைன்னா அவங்களுக்கு கொஞ்சம் லேட்டா கொடுங்கப்பா. ஆமீன் சொன்னாங்கன்னா தோத்திர உடனே தந்துருங்கப்பா. இப்ப எத்தனை பேர் ஆமீன் சொல்றாங்கன்னு பாப்போம். அல்லேலூயாவா. இஸ்ரவேல் மக்களுக்கு மோசே பொக்கிசம், மோசேக்கு இஸ்ரவேல் மக்களே பொக்கிஷம். 30 லட்சம் பேர் அவன் கையில் அப்படி கொடுக்குறாரு, அப்படி நிற்கிறான். நான் என்ன சொல்கிறேன், ஓட்டிலே அப்படின்னா என்டி சார் இது அல்லே சொல்லுங்கப்பா. ஓல்ட் டெஸ்டமெண்ட்லேயே ஒரு 30 லட்சம் பேரை தோத்திரமாமேன் ஒரு மோசையை நம்பி தர முடியும்னா தோத்துறேன். அல்லேலூயா. என்ன நம்பி? உங்களை நம்பி தோத்துறேன், உங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்களை நம்பி. அல்லேலூயா. ஆமேனா? சரி, 30 லட்சம் மக்களையுமா கொடுத்தாரு, எகிப்தின் பொக்கிஷத்தையும் கொடுத்துட்டாராம. எகிப்தின் பொக்கிஷம் இவங்க சேர்த்து சேர்த்து வச்சதெல்லாம் இவங்களுக்காகவே இருந்திருக்கு. பார்வோனும் எகிப்திய மக்களும் சொத்து சேர்த்து வச்சது எல்லாமே யாருக்காக இருந்திருக்கு? இஸ்ரவேல் மக்களுக்காக இருந்திருக்கு. நல்ல சொல்லுங்க அப்போ, பொக்கிஷங்களை அனுபவிக்கிற ஆண்டாக இருக்க போது. சம்பாதிக்கிறவங்களாம் நல்லா சம்பாதிக்கட்டும், சொத்து சேர்க்கிறவங்களாம் நல்லா சொத்து சேர்க்கட்டும். ஆமீன். வீடு வாசல் வாங்குறவங்களாம் நல்லா வாங்கட்டும். ஏரியா கணக்கில், ஏக்கர் கணக்கில் பூமி வச்சிருக்கிறவங்க இன்னும் கூட வாங்கட்டும். எல்லாமே ஹல்லேலூயா. அனைத்து பொக்கிஷங்களும் சபையின் கைவசம், தேவ ஜனத்தின் கைவசம், கத்தரை ஆராதிக்கிறவர்களின் கைவசம், கத்தர் தருகிற ஒரு ஆண்டாக இருக்க போகிறது. திரைகள் விலகுகிறது, தடைகள் மாறுகிறது. எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரிகிறது? பக்கத்தில் இருக்கிற ஆள் கையப்படி சொல்லுங்க, இனி பார்வோன் இல்லை. இனி சொல்லுங்க, இனி நீங்களும் பார்வோனாக இருப்பதில்லை. அல்லேலூயா. உங்களிலும் பார்வோன் இல்லை, உங்களுக்கான பார்வோனும் இல்லை. அல்லே சொல்லுங்க அப்பா. இனி உங்களில் மோசே மட்டும்தான்.
0: பாகம் 2 மற்றும் ஒரு ஒளிபரப்பில் கேட்க தவறாதிருங்கள்.

ஓ பரிசுத்தாவியே, பரத்தின் ஆவியே, இப்போ இறங்கி வாரும் எம்மை நிரப்பும், நிரம்பி வழியட்டுமே எம் பாத்திரம்.

சொல்லுங்களேன், வெற்றி கொடி பிடித்திடுவோம், நாம் வீர நடை நடந்திடுவோம், நாம் வெற்றி கொடி பிடித்திடுவோம். ஆமென். ஹல்லேலூயா.

Amen. Hallelujah. வெற்றிக்கொடி பிடிக்கச் செய்கிற தேவன் நம்முடைய தேவன். எல்லாவற்றிலும் ஜெயம் கொடுக்கிற தேவன் அவர். ஹாலேலூயா, ஹாலேலூயா.

Amen. Hallelujah. வெற்றிக்கொடி பிடிக்கிறவர்களாய் கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார். எல்லாவற்றிலும் கர்த்தர் நமக்கு ஜெயத்தை தந்திருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையின் சூழ்நிலைகள் சில நேரங்களில் பயம் நிறைந்த சூழ்நிலைகளாய் இருக்கலாம். ஹாலேலூயா. ஆனால் கர்த்தர் பயப்படாதே பயப்படாதே பயப்படாதேன்னு கர்த்தர் நமக்கு சொல்லியிருக்கிறார். சொல்லுங்க, நான் பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். தேவனோடு கூட இருக்கிறார், தேவனோடு கூட இருக்கிறார். எல்லாரும் சேர்ந்து ஒரு புதிய பாடலை பாடுவோம்.

们，哈利路亚，哈利路亚。தானியேலுக்கு விரோதமாய் கையெழுத்து போடப்பட்டது. தானியேலுக்கு விரோதமாய் கையெழுத்து போடப்பட்ட போது தானியேல் பயந்ததாக வேதத்தில் நாம் வாசிக்க முடியல. தைரியமாயிருந்தான், என் தேவன் எல்லாவற்றையும் எனக்காக செய்வார், நான் நம்பி இருக்கிறவர் நார் என்று அறிவேன், அவர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். பயப்படவே இல்லை, பயப்படவே இல்லை. யோசேப்பு சொந்த சகோதரருடைய பகைத்து விற்று போட்ட போது அவன் பயப்படவே இல்லை, அவன் நம்பி நான் என் தேவன் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கைக்கு விரோதமாய் சில காரியங்கள் செய்யப்பட்டு பயமோடு இந்த வேளையிலே வந்திருந்தால் விசுவாசத்தோடு சொல்லுங்க, பயம் இல்லை, பயம் இல்லை, என் தேவன் என்னோடு கூட இருக்கிறார். ஆபிரகாம் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து புறப்பட்டு போனான், ஆபத்து நிறைந்த பாதைகளிலே போனான். ஒரு ராஜா வந்து அவனுடைய மனைவியை தூக்கி கொண்டு போனான். அப்பொழுதும் நான் நினைக்கிறேன் ஆபிரகாம் சொல்ல, பயம் இல்லை, பயம் இல்லை, தேவனோடு கூட இருக்கிறார். கர்த்தர் ஆபிரகாமின் மனைவி நிமித்தம் ராஜாவை வாதித்தார், ராஜாவை வாதித்தார். நல்ல நினைத்துக் கொள்ளுங்கள், உங்களை தொடுகிறவன் அவருடைய கண்ணின் மணியை தொடுகிறான், உங்களை தொடுகிறவன் அவருடைய கண்ணின் மணியை தொடுகிறான். நீங்கள் அவருடைய கண்களில் அருமையானவர்கள். சொல்லுவோம் விசுவாசத்தோடு.

நமக்கு விரோதமாய் உள்ள சகலவற்றையும் நமக்கு சார்பாய் திருப்புகிற தேவன் அவர். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காமலே போகும் என்று சொல்லியிருக்கிறாரே. துதிப்பீங்களா? ஆண்டவருக்கு சொல்வீங்களா? நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. எனக்கு விரோதமாய் காணப்படுகிற எல்லாவற்றையும் மாற்றுகிற தேவன், நிறனோடு கூட இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம்.

அவருடைய சமூகத்திலே சொல்லுங்க, ஆண்டவரே தோல்வி இல்லை எனக்கு, எனக்கு எல்லாவற்றிலும் ஜெயம் கொடுக்கிறவர், என்னோடு கூட இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஜெயம் கொடுக்கிற தேவன், வெற்றி கொடுக்கிற தேவன். ஒருவேளை என் வாழ்க்கையின் சூழ்நிலைகள் கடினமாய் காணப்பட்டாலும் ஆண்டவருடைய சமூகத்திலே வந்து நான் நிற்கிறேன் ஆண்டவரே. அதிசயங்களை செய்கிறவர், அற்புதங்களை செய்கிறவர், நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர், அதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. ஹாலேலூயா.

ஆண்டவரை பார்த்து பேசுவீங்களா, ஆண்டவரை பார்த்து சொல்லுவீங்களா, என் வாழ்க்கையின் சூழ்நிலைகளை மாற்றுவது மிக லேசான காரியம், லேசான காரியம். பெரிய கோலியாத் முன்னாடி நின்னாலும் சிறுப்பையின் தாவீதை கொண்டு அவனை வீழ்த்துவது மிக லேசான காரியம் சுவாமி. எனக்கு முன்னாடி நிற்கிற மிகப்பெரிய பிரச்சனையை ஆண்டவரே கர்த்தாவே மாற்றுவது உமக்கு லேசான காரியம். மாற்றுங்க ஆண்டவரே, சொல்லுங்க மாற்றுங்க ஆண்டவரே, மாற்றுங்க ஏசப்பா, மாற்றுங்க ஏசப்பா, வாழ்க்கையின் சூழ்நிலைகளை மாற்றுங்க ஏசப்பா. லேசான காரியம், உமக்கு லேசான காரியம். எஸ் நன்றி ஆண்டவரே, நம்பி வந்து நிற்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, தேங்க் யூ ஃபாதர், தேங்க் யூ ஜீசஸ். காலை நேரத்தில் ஆண்டவரே, நீர் என்னை உமக்கென்று உருவாக்கி வணைந்து பயன்படுத்துவது லேசான காரியம். என்னை உடைய கரங்களிலே கொடுக்கிறேன் சுவாமி, உடைய கரங்களில் என்னை கொடுக்கிறேன் ஆண்டவரே. என்னை உருவாக்கும் அப்பா, என்னை உருவாக்கும் ஆண்டவரே, என்னை உருவாக்கும் ஆண்டவரே, உமக்கு பிரியமான ஒரு பாத்திரமா என்னை உருவாக்கும் சுவாமி. Thank you, Father. Thank you, Lord. Thank you, Jesus. அன்றோட சமூகத்திலே சொல்லுங்க, லேசான காரியம், எதுவுமே ரொம்ப லேசான காரியம். Thank you, Father. ஒரு முறை கூட ஜபத்தோடு கர்த்தரை நோக்கி சூழ்நிலைகளை மாற்றுவது மக்கள் லேசான காரியம். விசுவாசிக்கிறோம், நம்புகிறோம் ஆண்டவரே, நம்புகிறோம். சூழ்நிலையை மாற்றுவது மக்கள் லேசான காரியம், மாற்றுங்க.

பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல ஆண்டவரே, என் சூழ்நிலைகளை மாற்றுவது மக்கள் லேசான காரியம். இந்த வேளையில கர்த்தருடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். உலகத்திலே ஜெயம் எடுக்கும்படி எங்களை தெரிந்து கொண்டிருக்கிறீர், அதற்காக நன்றி சார். உன்னுடைய கரத்திலே கொடுக்கிறோம் ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.

விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாள் தியானத்தினுடைய தலைப்பு விசுவாச நடை, ஃபீட் ஆஃப் ஃபெய்த். வாசிக்க வேண்டிய பகுதி ரோமர் 10:13. சகோதரரே, இஸ்ரவேலர் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதே என் இருதயத்தின் விருப்பமும் நான் தேவன் நோக்கி செய்யும் விண்ணப்பமுமாயிருக்கிறது. தேவனை பற்றி அவர்களுக்கு வைராக்கியம் உண்டு என்று அவர்களை குறித்து சாட்சி சொல்கிறேன். ஆகிலும் அது அறிவுக்கேற்ற வைராக்கியம் அல்ல. எப்படி என்றால், அவர்கள் தேவ நீதியை அறியாமல் தங்கள் சுய நீதியை நிலைநிறுத்த தேடுகிறபடியால் தேவ நீதிக்கு கீழ்ப்படியாதிருக்கிறார்கள். விசுவாசிக்கிற எவனுக்கும் நீதி உண்டாகும்படியாக கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தின் முடிவாயிருக்கிறார். மோசே நியாயப்பிரமாணத்திலாகும் நீதியை குறித்து, இவைகளை செய்கிற மனுஷன் இவைகளால் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறான். விசுவாசத்தினாலாகும் நீதியானது கிறிஸ்துவை இறங்கி வரப்பண்ணும்படி பரலோகத்துக்கு ஏறுகிறவன் யார், அல்லது கிறிஸ்துவை மறைத்தோரிலிருந்து ஏறி வரப்பண்ணும்படி பாதாளத்துக்கு இறங்குகிறவன் யார் என்று உன் உள்ளத்திலேயே சொல்லாதிருப்பாயாக என்று சொல்லுகிறது மன்றி, இந்த வார்த்தை உனக்கு சமீபமாய் உன் வாயிலும் உன் இருதயத்திலும் இருக்கிறது என்றும் சொல்லுகிறது. இந்த வார்த்தை நாங்கள் பிரசங்கிக்கிற விசுவாசத்தின் வார்த்தையே. என்னவென்றால், கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினால் அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். நீதியுண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும், ரட்சிப்புண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும். அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் வெட்கப்படுவதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் வித்தியாசமே இல்லை. எல்லாருக்கும் கர்த்தரானவர் தம்மை தொழுது கொள்கிற யாவருக்கும் ஐஸ்வர்ய சம்பன்னராய் இருக்கிறார். ஆதலால் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிற எவனும் ரட்சிக்கப்படுவான். இன்றைய மனப்பாட வசனம் எபிரேயர் 11:8. விசுவாசத்தினாலே ஆபிரகாம் கீழ்ப்படிந்தான். பை ஃபெய்த் ஏப்ரஹாம் ஒபேய்ட். கீழ்ப்படிதலை விசுவாசம் இலகுவாக்குகிறது. எவரையாவது நாம் நம்பிவிட்டால் அவர்கள் சொல்லுவதையெல்லாம் செய்வது நமக்கு எளிதாகிறது அல்லவா? ஆபிரகாம் கடவுளின் நண்பன் என்று அழைக்கப்பட்டவன். அவன் கடவுளை ஒரு நண்பனை போல நம்பினதால் அவருக்கு கீழ்ப்படிவது அவனுக்கு சுலபமாயிற்று. பெற்றோரும் பிள்ளைகளும் ஒருவரோடொருவர் நண்பர் போல பழகும் இல்லங்களில் கீழ்ப்படிதல் அவ்வளவு இன்பமும் இயல்புமாய் மாறிவிடும். தமது பூவுலக வாழ்வில் இயேசு நல்லவர்களுக்கும் கெட்டவர்களுக்கும் நண்பராயிருந்தார். பாவிகளின் சிநேகிதர் என்ற பட்டப்பெயர் பெற்ற அவர் தமது சீடரை தமது நண்பர் என்று அழைத்தார். நம்பிக்கைக்கு நட்பு அடித்தளமானது. கடவுளுடைய கட்டளைகள் அவரது திருவசனத்தின் மூலம் நமக்கு வருகின்றன. அவைகளை நம்பினால் ஒழிய நாம் அவைகளுக்கு கீழ்ப்படிய முடியாது. அறிவு தரும் மரத்தை குறித்து கடவுள் ஆதாமிடம் சொல்லியிருந்ததை அவன் நம்பாமல் போனதினாலேயே அவன் அவருக்கு கீழ்ப்படிய தவறினான். இஸ்ரவேல் மக்களின் கீழ்ப்படியாமையின் அடிப்படை காரணமும் அவர்களது அவிசுவாசமே. எபிரேயர் 3:18-19, என்னுடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதில்லை என்று அவர் யாரை குறித்து ஆணையிட்டார்? கீழ்ப்படியாதவர்களை குறித்தல்லவா? ஆதலால் அவிசுவாசத்தினாலே அவர்கள் பிரவேசிக்க கூடாமல் போனார்கள் என்று பார்க்கிறோம். இந்த விஞ்ஞான யுகத்தில் விசுவாசத்தை காத்துக்கொள்வது அவ்வளவு சுலபமல்ல. இன்று இந்தியாவில் டெக்னாலஜி டே, அதாவது தொழில்நுட்ப தினம். பொது அறிவிற்கும் தத்துவ ரீதிக்கும் கடவுள் எதிரானவர் அல்ல. ஆனால் யாவும் அவரது திருவசனத்திற்கு முன் அடிபணிய வேண்டும். ரா முழுவதும் முயன்றும் ஒரு மீன் கூட அகப்படாத நிலையில் பேதுரு வெகுவாய் சலிப்படைந்திருந்தான். இயேசு மீனவர் அல்ல, அவர் ஒரு தச்சர். அவர் பேதுருவை பார்த்து வலையை ஆழத்திலே வீசும்படி கூறிய போது, அப்படி செய்வது பேதுருவுக்கு அவ்வளவு எளிதாக இருந்திருக்காது. ஆனால் அவன் தான் மீன்பிடிக்கும் நீண்ட அனுபவத்தை இயேசுவின் வார்த்தைகளுக்கு கீழே கொண்டு வந்த போதோ கீழ்ப்படிதல் அவனுக்கு சுலபமாயிற்று. அவர் என்ன சொன்னார்? ஆயினும் உமது வார்த்தையின்படியே நான் இது செய்கிறேன் என்றான். அற்புதம் நிகழ்ந்தது. இவ்வித விசுவாசம் திரும்ப திரும்ப திருவசனத்தை கேட்பதனாலேயே வரும். வெறுமனே வாசிப்பது அல்ல, அதை கேட்க வேண்டும். அதாவது
கடவுளின் வார்த்தையை நாம் வாசிக்கும் போதெல்லாம் அவர் நம்முடன் பேசுகிறார் என்று நாம் நம்ப வேண்டும். அவ்விதமாய் கேட்டல் நம்மை விசுவாசத்திற்கும், அந்த விசுவாசம் கீழ்ப்படிதலுக்கும் நம்மை வழி நடத்தும். அவிசுவாசத்தினாலே இருதயம் கடினப்படும் பொழுது கீழ்ப்படிதலும் கடினமாகி விடுகிறது. எபிரேய நிருப ஆக்கியோன் இதை குறித்து நமக்கு ஒரு எச்சரிப்பு விடுக்கிறான். சகோதரரே, உயிருள்ள கடவுளை விட்டு விலகுவதற்கு ஏதுவான அவிசுவாசம் உள்ள பொல்லாத இருதயம் உங்களில் ஒருவனுக்கும் இராதபடி நீங்கள் கவனமாயிருங்கள். எபிரேயர் 3:12. ஆம், கீழ்ப்படிய நம்மை அழைப்பவர் உயிருள்ள தேவன் என்று நாம் உணரும் பொழுது தனது தாயின் மடியில் முழு நம்பிக்கையுடன் விழுந்து கிடக்கும் குழந்தை போல நாம் இருப்போம். கவலை இராது, கலக்கம் இராது. சிகை ஸ்பர்ஜன் என்ற 18:34 முதல் 18:92 வரை வாழ்ந்த தேவ பக்தன், பிரின்ஸ் ஆஃப் பிரீச்சர்ஸ், பிரசங்க வேந்தன் இப்படி எழுதினார், விசுவாசமும் கீழ்ப்படிதலும் ஒரே கட்டில் கட்டப்பட்டவை. ஆம், he who obeys God trusts God, and he who trusts God obeys God. ஆண்டவருக்கு கீழ்ப்படுகிறவன் ஆண்டவரை நம்புகிறான், ஆண்டவரை நம்புகிறவன் ஆண்டவருக்கு கீழ்ப்படுகிறான். ஒரு அருமையான பழம்பாடல் நினைவுக்கு வருகிறது, நான் அதை பாட முயற்சிக்கிறேன்.

விசுவாசத்தினாலே ஆபிரகாம் கீழ்ப்படிந்தான். எங்கள் மகாபிரிய தேவனே, விசுவாச நடை போட்டு எங்களுடைய வாழ்நாட்களை இந்த உலகத்தில் கழிக்கும்படி நீர் எங்களுக்கு ஆணையிட்டீர், ஆலோசனை தந்துள்ளீர், அதற்கான அத்தனை ஆதரவுகளையும் நீர் கொடுத்திருக்கிறீர். கர்த்தாவே, ஜீவனுள்ள தேவனாகிய உம்மை விட்டு விலகுவதற்கு ஏதுவான பொல்லாத இருதயம், அவிசுவாசம் உள்ள இருதயம் எங்கள் யாருக்கும் எங்களை அறியாமல் வந்துவிடாதபடிக்கு கர்த்தாவே மிகவும் கவனமாய், மிகவும் ஜாக்கிரதாய், அதுவும் தொழில்நுட்பம் அதிகமாய் பெருகியுள்ள, விஞ்ஞான அறிவு எல்லா தலைமுறைகளையும் மிஞ்சியுள்ள இந்த காலத்திலே நாங்கள் எங்கள் விசுவாசத்தை, விலையுயர்ந்த விசுவாசத்தை, பொன்னிலும் மேலான இந்த விசுவாசத்தை மிகவும் கவனமாய் பத்திரமாய் காத்துக்கொள்ள நீர் எங்களுக்கு உதவி தர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, கீழ்ப்படியாத பகுதிகளை எல்லாம் நாங்கள் யோசித்து பார்த்து ஏன் நாங்கள் கீழ்ப்படியவில்லை என்று கண்டுபிடித்து உம்முடைய வார்த்தையை அப்படியே சிறு பிள்ளை போல் விசுவாசித்து ஆமாண்டவரே ஆமாண்டவரே என்று சொல்லி உமக்கு ஆமாம் சாமி போடுகிறவர்களாக நாங்கள் எல்லாரும் இருக்க நீர் எங்களுக்கு உதவி தாரும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன்.

இது ஒரு மியூசிக் மைண்ட்ஸ் வெளியீடு. சிந்திப்போம், செயல்படுவோம். இந்த படத்துல நீங்க பாக்குறது ஒரு ஓட்டப்பந்தயம். இந்த ஓட்டப்பந்தய போட்டியில முதல்ல இருக்கிறவர் கென்யா நாட்டை சேர்ந்த ஆபேல். அவருக்கு பின்னால இருக்கிறவர் ஸ்பெயின் நாட்டை சேர்ந்த ஐவன் பெர்னாண்டஸ். ஆபேல் ரொம்ப வேகமா ஓடி வந்தாரு. இறுதி சுற்றுல அவருக்கும் ரெண்டாவது வந்த பெர்னாண்டஸுக்கும் அதிக இடைவெளி இருந்துச்சு. இன்னும் சில அடிகள்ல தான் எல்லை இருந்துச்சு. ஆனா எல்லை பக்கத்துல வரைஞ்ச கோடுகளை பார்த்து குழப்பம் அடைஞ்சி தான் எல்லைய கடந்துட்டதா ஆபேல் தவறா நினைச்சு அந்த இடத்துல நின்றுட்டாரு. அவருக்கு பின்னால வந்த ஐவன் பெர்னாண்டஸ் ஸ்பெயின் மொழியில அவர்கிட்ட இன்னும் சில அடிகள் இருக்குது, இது எல்லை இல்லைன்னு கூச்சலிட்டாரு. ஆபேலுக்கு ஸ்பெயின் மொழி தெரியாததுனால அங்கேயே நின்றுட்டாரு. பின்னால வந்த ஐவன் பெர்னாண்டஸ் அவரை முன்னுக்கு தள்ளி எல்லைய கடக்க வச்சாரு. போட்டி முடிஞ்ச உடனே பத்திரிகை நிருபர்கள் ஐவன் பெர்னாண்டஸ் கிட்ட வந்து, நீங்க ஏன் இப்படி செஞ்சீங்க, நீங்க முதலிடத்துக்கு வந்திருக்கலாமேன்னு கேட்டாங்க. அதுக்கு ஐவன் பெர்னாண்டஸ், அது ஒரு வெற்றி ஆகாது, உண்மையான வெற்றியாளன் ஆபேல் தான். எல்லையில வரைஞ்ச கோட்டின் குழப்பத்துலதான் ஆபேல் நின்றுட்டாரு. அவரை முந்தி நான் வெற்றி பெற்றிருந்தா என்னுடைய தாய் அதை சத்தியமா ஏத்துக்கிட்டு இருக்க மாட்டாங்கன்னு சொன்னாரு. நம்முடைய பிள்ளைங்களை நாம எப்படி வளர்க்கிறோம்? சின்ன வயசுலயே அவங்களுக்கு ஒழுக்கத்தை சொல்லிக் கொடுத்து வளர்க்கிறோமா? யாரையும் ஏமாற்றி வெற்றி பெறக்கூடாதுன்னு கற்றுக் கொடுக்கிறோமா? தன்னயமா இருக்கக்கூடாதுன்னு சொல்லிக் கொடுக்கிறோமா? பிள்ளைகளை வளர்க்கும் மிகப்பெரிய பொறுப்பு பெற்றோர்களாகிய நமக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. ஜாக்கிரதையா அந்த பொறுப்பை நிறைவேற்றுவோம். பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியிலே அவனை நடத்து. அவன் முதிர் வயதிலும் அதை விடாதிருப்பான்.

0: பிரைஸ் தி லார்ட். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை மனதார வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கிருபையாய் இந்த நாளை காண செய்திருக்கிறார். வேண்டிய சுகத்தையும் பலத்தையும் கிருபைகளையும் தந்து கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் நடத்துவாராக. 1 ராஜாக்கள் 8:20 இப்போதும் கர்த்தர் சொல்லிய தம்முடைய வார்த்தையை நிறைவேற்றினார். கர்த்தர் சொன்னபடியே நான் என் தகப்பனாகிய தாவீதின் ஸ்தானத்தில் எழும்பி இஸ்ரவேலின் சிங்காசனத்தின் மேல் உட்கார்ந்து இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின் நாமத்திற்கு ஆலயத்தை கட்டினேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. சாலமோன் சொன்ன வார்த்தை இது. தன்னுடைய வாழ்க்கையில கர்த்தருடைய வார்த்தை நிறைவேறினதை கண்டு சாட்சியாய் சொல்லுகிறார். இப்போதும் கர்த்தர் சொல்லிய தம்முடைய வார்த்தை நிறைவேற்றினார். இந்த வசனத்துல மீண்டும் மீண்டும் வருகிற ஒரு வார்த்தை உண்டு. அந்த வார்த்தை தான் கர்த்தர். கர்த்தர் நம் தேவனாகிய கர்த்தர், அவர் மாறாதவர். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்மை தாமே வெறுமையாக்கி இந்த பூமியிலே வந்தாலும் கர்த்தத்துவம் அவர் தோளில்தான் இருந்தது என்று வேதம் சொல்லுகிறது. அது மாறாது. அவர் தேவனாகிய கர்த்தர். கர்த்தர் என்று சொல்லும் போது அவருக்கு மிஞ்சின அதிகாரம் இல்லை, எல்லாமே அவருக்கு கீழ்பட்டு இருக்கிறது. அவர் எதையும் எப்படியும் செய்ய முடியும். காலத்தையும் சமயங்களையும் மாற்றுகிறவர். அவர் ஒரு வார்த்தையை சொல்லி செய்யாதிருப்பாரோ? கர்த்தர் தாம் சொல்லிய வார்த்தையின்படியே செய்தார். இது சாலமோனுடைய சாட்சி மாத்திரமல்ல, எல்லா பரிசுத்தவான்களுடைய சாட்சியும் கூட. ஏன் இந்த நாளிலே என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் சொல்லுகிற வார்த்தை இதுதான். உங்களுக்கென்று கர்த்தர் ஒரு வார்த்தையை சொல்லி இருப்பார் என்றால் நிச்சயமாய் அதை செய்வார். அதை செய்தார் என்று உங்களை கொண்டு சாட்சியை சொல்ல வைப்பார். தேவன் ஒரு வார்த்தையை சொல்லும் போது அதை நிறைவேற்றும்படியான காலத்தை தேவன் குறித்திருக்கிறார். நான் கர்த்தர், எனக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை என்பதை அப்பொழுது அறிந்து கொள்வாய் என்று வேதம் சொல்லுகிறது. இப்படி அப்பொழுது அப்பொழுது என்று சொல்லப்படுகிற வார்த்தைகளை வேதத்தில் பார்க்க முடியும். அப்படி என்றால் ஒரு காரியம் தெரிகிறது. தேவன் ஒரு நாளை குறித்திருக்கிறார். தேவன் ஒரு நேரத்தை குறித்திருக்கிறார். அந்த நாளை தேவன் கிருபையாய் காண செய்வார். அந்த வேளையை கர்த்தர் காண செய்வார். காரணம் நமக்கு சொல்லிய வார்த்தைகள் அல்லவா? நிச்சயமாய் சொன்னவர் செய்வார். அவர் கர்த்தரானபடியினாலே. எனவே இந்த நாளில் எனக்கு கேட்கிற ஒவ்வொருவருக்கும் இயேசு நாமத்தில் சொல்லுகிற வார்த்தை இதுதான். உலகம் சொல்லுகிற வார்த்தைகளை கேட்டு சோர்ந்து போகாதீர்கள். உன்னதர் சொன்ன வார்த்தை இருக்கிறதல்லவா, அதை பற்றி கொள்ளுங்கள். சொன்னவர் நிச்சயம் செய்வார். காரணம் அவர் கர்த்தர். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. செபிக்கலாமா? எங்கள் நல்ல தகப்பனை, இரக்கமுள்ள பிதாவே, நாங்கள் விசுவாசிக்கிறோம், நம்புகிறோம். ஆண்டவரே, இப்போதும் கர்த்தர் தாம் சொல்லிய வார்த்தையின்படியே செய்தார் என்று சாலமோன் சாட்சியாய் சொன்னது போல அந்த நாளை ஒவ்வொருடைய வாழ்க்கையில் காண செய்து ஒவ்வொருவரையும் கர்த்தர் சாட்சியாய் நிறுத்தப் போகிற தயவுக்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.
1: பாடுபட்டு பணத்தை சே

ஏசப்பா, நீங்க தான் என் நேசம், என் இதய துடிப்பு, என் சுவாச காற்று. ஒவ்வொரு நாளும் தண்ணிக்குள்ள இருக்கும் மீனை போல, தண்ணீருக்கா ஏங்கும் மானை போல, உம்முடைய நேச நதியில் சங்கீதம் 42:1-2 போல நான் உமக்குள் துள்ளி மகிழ்ந்து உறவாட வாஞ்சிக்கிறேன். உதவிடுமே.

கண்களை அதில் கத்தாதி கத்தரை கண்டு என் கண்ணீரை நான் வடிக்கின்றே. அதில் கத்தாதி கத்தரை கண்டு.

glorify your name, O God. ராஜாவாகிய தேவனே, உடைய வல்ல நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம். ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரே, சாவாமி உள்ளவரே, ஆச்சரியமான நாமம் உடையவரே, உடைய வல்ல நாமத்தை உயர்த்துகிறோம்.

சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி உன் தலையை எண்ணெயால அபிஷேகம் பண்ணுவேன். வாழ்க்கையில் நிறைவே.

அவர்கள் பாடி ஜெபம் பண்ண பொழுது ஆமென் ஆமென். இரவு நேரத்தில் சிறைச்சாலையின் கதவுகள் வேதம் சொல்கிறது பவுலும் சீலாவும் அவர்கள் பாடக்கூடியதான சூழ்நிலை அல்ல, அது கட்டப்பட்ட நிலவை ரத்தம் வழிந்து போய் கொண்டிருக்கிறது. பல அடிகள் அநேக அடிகள் அடித்து அல்லேலூயா. அப்போஸ்தலர் 16 அதிகாரத்தில் நம்ம அதை வாசிக்க முடியும். ஆஃப்டர் பீட்டிங் தம் வழிகளை பொருட்படுத்தாமல் சிறைச்சாலையிலே கட்டப்பட்டிருக்கிறோம் என்கிறதை பொருட்படுத்தாமல் இருண்டு போன அந்த நிலைமையிலே

ஜெபம் பண்ணினார். சொல்லுகிறது, ஹல்லேலூயா, as they were singing, முழு சிறைச்சாலையும் அதை கேட்டுக் கொண்டிருந்தார்கள். அவர்கள் பாடின பொழுது சிறைச்சாலையின் கதவுகள் ஒன்றன் பின் ஒன்றாக திறந்தது.

விலகிட நீ மனிதன் அல்லவே. அவர் சொன்னார், இவ இப்பொழுது உன்னை கைவிட்டேன், ஆனாலும் உருக்கமான இரக்கங்களால் உன்னை சேர்த்துக் கொள்வேன். ஒருவேளை தூரம் போயிருந்திருக்கலாம், அவரை விட்டு தூரம் போயிருந்திருக்கலாம், இளைய குமாரிடம் போல. We have gone too far. Hallelujah. You didn't want to listen to your father. You didn't want to listen to your elders. You didn't want to listen to your pastor. Hallelujah. Hallelujah. You didn't want to listen to the godly counsel. You might have gone far. You might have gone too far. Hallelujah. Sometimes you think it is too far. Hallelujah. For me to get back to my father's house. என்றைக்காவது ஒரு நாள் என் பிள்ளை வருவான், என்னைக்காவது ஒரு நாள் என் பிள்ளை வருவான்னு சொல்லி காத்திருக்கிற ஒரு தகப்பன். அதே போலதான் இன்னைக்கு 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக கல்வாரி சிலுவையில் ஜீவனை கொடுத்த இந்த இயேசு இந்த உலகத்திற்கு வந்தது மதத்தை ஸ்தாபிக்க அல்ல, ஹல்லேலூயா, ஒரு வழியை காண்பிப்பதற்காக வந்தார். ஹல்லேலூயா. He didn't come to this world, hallelujah, to establish a religion, hallelujah, but to show a way, hallelujah, amen, amen. Even as you are joined worshiping with us, hallelujah, you think you've gone too far. This is your opportunity that God wants to give to you. This is your opportunity. This is your

நம்பிக்கை இல்லாத உலகம், நிரந்தரமற்ற இந்த உலகம், அன்சர்டன் வேர்ல்ட் ஆஃப் காட், சிச்சுவேஷன் ஆஃப் காட், இந்த பேண்டமிக் நாட்களிலே உம்மை சார்ந்திருப்பதற்கு கிருபை தாங்க, பலன் தருவீராக. ஓ ஜீசஸ் லார்ட், ஓ ஜீசஸ் இயேசுவே, உம்மை ஆராதிக்கிறோம். உல்லாச போல ஆண்டவரே, திசை கட்டு ஆண்டவரே, உலகத்தின் பின்பாக, செழிப்பின் பின்னாக, பணத்தின் பின்னாடி நாங்கள் ஓடாத மணிக்கு கிறிஸ்துவை, சிலுவையை நோக்கி பார்ப்பதற்கு. அமேன், ஹல்லேலூயா. பிலிப்பியர் 3:13 அமேன். பவுல் சொல்கிறாரு, அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன். ஹல்லேலூயா. நியூ கவர்னட்ல, புதிய ஏற்பாட்டில், புதிய உடன்படிக்கையில பவுல் சொல்கிறதான காரியம் என்ன தெரியுங்களா? ஹல்லேலூயா. அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன், நான் அடைந்தாயிற்று, அல்லது முற்றிலும் தேறினவனானே என்று எண்ணாமல், கிறிஸ்து இயேசுவினாலே நான் எதற்காய் பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்து கொள்ளும்படிக்கு, ஹல்லேலூயா, நீ ஆசையாய் தொடருகிறேன், ஆசையாய் தொடருகிறேன். சகோதரரே, அதை பிடித்துக் கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை, ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி, கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த அந்த பரம அழைப்பு பந்தய பொருளுக்காய் இலக்கை நோக்கி கையை உயர்த்தி சொல்லலாமா? இலக்கை நோக்கி, இலக்கை நோக்கி ஓடுகிறே.

வேதனையானால், கண்ணீரானால், துக்கமானால், குழப்பமானால், நஷ்டமானாலும், எந்த நிலைமையானாலும், ஹல்லேலூயா, கர்த்தர் நியமித்திருக்கிற அந்த பாதையில இந்த ஓட்டத்தை உண்மையா ஓடி முடிப்பதற்கு கையை உயர்த்தி சொல்லுங்க.

அந்த சத்தத்தை கேட்கணும். ஆண்டவரே, அந்த பாக்கி இருந்தா போதும், இந்த உலகத்துல யார் என்ன புகழ்ந்தாலும் அது பிரயோஜனமே இல்லாண்டவரே. எங்களுக்கு எத்தனை கிரெடென்ஷியல் கிடைச்சாலும், ஹல்லேலூயா, பிஷப் பட்டம் கிடைக்கலாம், டாக்டர் பட்டம் கிடைக்கலாம், ஹல்லேலூயா, ஆண்டவரே போதக அபிஷேகம் கிடைக்கலாம், ஹல்லேலூயா, ஆண்டவரே உலகம் எங்களை மெச்சிக்கொள்ளலாம், அவார்டு கொடுக்கலாம், அதை கொடுக்கலாம், இதை கொடுக்கலாம், எது கொடுத்தாலும் ஆண்டவரே ஹல்லேலூயா, அந்த சத்தத்தை நாங்கள் இழந்து போகக்கூடாது. ஹல்லேலூயா. அதனாலதான் பவுல் சொல்றார், லாபமான அனைத்தையும் இந்த பூமியிலே நஷ்டம் என்று குப்பை என்று எண்ணுகிறேன். ஹல்லேலூயா. ஆல் தீஸ் திங்ஸ் இன் திஸ் வேர்ல்ட், ஹல்லேலூயா, இந்த பட்டம், பெயர், புகழ், அந்தஸ்து, ஹல்லேலூயா, அஞ்ஞானிகள் அதை தேடிக்கொண்டு போய்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நாங்களோ கிறிஸ்துவையும், சிலுவையிலே அறையப்பட்ட கிறிஸ்துவை மாத்திரம் பிரசங்கிங்க. எங்களை மேன்மைப்படுத்த ஹல்லேலூயா. இந்த உலகத்திலேயே நமக்கு அவார்டு கிடைச்சிச்சுன்னா மேலே எப்படிங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உலகத்தான் என்னை மெச்சிக்கொள்ள அல்ல, நான் ஓடுவது, நான் பாடுவது, நான் ஆராதிப்பது, நான் பிரசங்கிப்பது, ஆண்டவருக்காய் செயல்படுவது, ஹல்லேலூயா, அந்த சத்தத்தை கேட்பதற்காக. என்ன சத்தம்னா,

மகிழ்ச்சியுடன் கிடைக்குதோ இல்லையோ கொடுக்குறாங்களோ இல்லையோ மகிழ்ச்சியுடன் ஓடுகிறேன். சொல்ல முடியுமா? உண்மையா? தைரியமா? ஹல்லேலூயா! தைரியமா சொல்ல முடியும்.

உலகத்துல உள்ள பொருள் அல்ல, பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காய் தேவன் எனக்காய் வைத்திருக்கிற அந்த இலக்கை நோக்கி ஓடி முடித்து அந்த கிரீடத்தை அழியாத பாடாத நித்திய கிரீடத்தை that the master has prepared, hallelujah, kept for me. I need to receive that. Help us that we will be able to run this race faithfully. Faithfully, God is looking for faithful people, not the famous, faithful people, hallelujah. Problemanavargalai alla ana

எழுதுமையை மாத்திரம் இந்த உலகத்தில் அந்த ரட்சகரை அந்த இயேசுவை அந்த வெளிச்சத்தை இந்த உலகத்திற்கு பிரகாசம் அந்தவரை காட்டுகிற ஒரு மனுஷனாய் அடையாளம் காட்டி கொடுக்கிறவனாய் எங்கள் ஒவ்வொருவரையும் எழுப்புவீராக. இந்த கடைசி நாட்களுடைய வருகை சமீபத்திற்கிறதான். இந்த நாட்களில் எங்கள் ஒவ்வொருவரையும் அக்கினி ஜுவாலைகளாய் மாற்றுவீராக. கைகளை உயர்த்தி ஜெபம் பண்ணி அக்கினி ஜுவாலைகளாய் மாற்றுவீராக. தேவனுடைய கரத்திலே ஒரு அஸ்துராயுதமாய் எடுத்து பயன்படுத்துவீராக, அஸ்துராயுதமாய் பயன்படுத்துவீராக. யூஸ் எவ்ரி ஒன் ஃபார் யுவர் க்ளோரி. ஹல்லேலூயா. லைக் எ வாரியர். ஹல்லேலூயா. லைக் an arrow in the warrior's hand. Use us, oh God. Amen. Amen.

எங்கள் ஆதாரம், எங்கள் நம்பிக்கை, எங்கள் பலன், ஆண்டவரே எங்கள் தேவை, எங்கள் சுகம் எல்லாம் நீங்கள். Everything is you, God. It's all about you, God. Lead us and guide us, God. We need you, Holy Spirit. ஆவியானவரே எங்களை ஆளுகை செய்வீராக, எங்களை நடத்துவீராக. ஆமே. இந்த கடைசி கால எழுப்புதலை எங்கள் ஒவ்வொருவரையும் பயன்படுத்துவீராக. தேவ திட்டத்தை, தேவ சித்தத்தை நிறைவேற்றுகிற ஒரு பாத்திரமாக எங்களை மாற்றுங்க ஆண்டவரே. எங்களை அர்ப்பணிக்கிறோம், ஆளுகை செய்ய வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே.

சங்கீதம் 39:3. நான் தியானம் செய்கையில் அக்கினி மூண்டது, என் இதயம் எனக்குள்ளே அனல் கொண்டது. அப்பொழுது என் நாவினால்

கர்த்தநாதர் இயேசு லூக்கா 12:49 உண்மையிலே அக்கினியை பற்ற வைக்க வந்தேன், இப்பொழுதே எரிய வேண்டும் என்று ஏங்குகிறார். பலிபிடத்தில் அக்கினி அவியாமல் எப்பொழுதும் எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். லேவியர் 6:12.

என்று பாலைவனத்தில் முட்செடியில் அக்கினியாய் வந்த ஆண்டவர் மோசே மோசே என்று அழைத்தார். என் ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வரும்படி உன்னை நான் அனுப்புகிறேன், வா.

இரக்கத்தினால் அன்று பாலைவனத்தில் ஜனங்களை கைவிடவே இல்லை. பகலிலே மேக ஸ்தம்பமும் இரவிலே போக வேண்டிய பாதைக்கு வெளிச்சம் கொடுக்க அக்னி ஸ்தம்பமும் அவர்களை விட்டு விலகவில்லை. இவ்வாறு ஜெபித்தார் நெகேமியா 9:19.

கர்த்தரின் பிரசன்னத்தினால் பர்வதங்கள் மெழுகுபோல் உருகிற்று. அக்கினி கர்த்தருக்கு முன் சென்று சுற்றிலும் இருக்கிற அவருடைய சத்துருக்களை சுட்டரிக்கிறது. சங்கீதம் 97:3.

எனக்கு உதவி செய்கிற ஆண்டவர் என் கூடவே இருந்தாரே. இருப்பேன் என்று சொன்னவர் விலகி போகலாம், இருப்பேன் என்று வாக்கு பண்ணியவர்கள் விலகி போகலாம். வாக்கு பண்ணின தேவன் நம்மை விட்டு விலகவில்லை.

செய்த ஆண்டவருக்கு, ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க, நன்றி செலுத்துங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் வார்த்தையில உண்மை உள்ள ஆண்டவர். அந்த வார்த்தை ஒரு நாளும் மாறவே மாறாது. இந்த உலகத்தில் யார் மாறினாலும் நம்முடைய ஆண்டவர் மாறாதவர். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். இயேசு மாறாதவர் என்று எத்தனை

இயேசு நல்லவர்ங்கிறத உணர்ந்துட்டீங்கன்னா உங்களால் அமைதியா இருக்கவே முடியாது. ஆமென். எத்தனையோ பேருக்கு செய்யாதத அவருடைய ஜனங்களுக்கு ஆண்டவர் செய்திருக்கிறார். எத்தனையோ பேர் பார்க்காதத தேவனுடைய ஜனங்கள் பார்க்க உதவி செய்திருக்கிறார். எத்தனையோ பேர் அனுபவிக்காதத தேவ ஜனங்கள் அனுபவிக்க கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். நம்ம வாழ்க்கை நம்ம கையில இல்லை, அது தேவனுடைய கையில இருக்கிறது. நமக்கு நடக்கிறது எல்லாமே நம்முடைய நினைவின்படி அல்ல, அது தேவனுடைய நினைவின்படி நடக்கிறது. அவர் தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில சித்தத்தின்படி தேவ ஜனத்தை அவர் நடத்துகிறவராக இருக்கிறார். அப்படித்தான் கர்த்தர் நம்மை நடத்தி இருக்கிறார். இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் அவர் நம்முடைய தேவன். அவர் மரண பரியந்தம் நம்மை நடத்துவார். அவர் நம்மை நடத்துவார். உங்களை கர்த்தர் நடத்துவார், அற்புதமாய் நடத்துவார். ஒவ்வொரு காரியங்களிலும் தேவன் திட்டங்களை தந்து நடத்துவார். ஒவ்வொரு காரியங்களில் தரிசனங்களை கொடுத்து நடத்துவார். அவருடைய நடத்துதல் மிக அருமையானது. ஆண்டவருடைய பிள்ளைகளை சந்தோஷப்படுத்த கர்த்தர் விரும்புகிறார். நீங்க துக்கமா இருக்க கர்த்தர் விரும்பவில்லை. நீங்கள் புலம்பிக் கொண்டிருக்க கர்த்தர் விரும்பவில்லை. நீங்கள் அழுது கொண்டே இருக்க கர்த்தர் விரும்பவில்லை. ஆமென். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில செய்ய போகிற மகிமையான காரியங்கள் உங்களை ஆண்டவர் சந்தோஷப்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறார். அப்படிப்பட்ட வாக்கு தத்தங்களை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அப்படிப்பட்ட வார்த்தைகளை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். அவைகள் ஒன்று மாறி போவதில்லை. அவைகள் எல்லாம் குறித்த காலங்களிலே நிறைவேறும். வார்த்தைகள் நிறைவேறும். ஹல்லேலூயா. எங்கள் மத்திலே உம்முடைய மகிமையின் பிரசன்னத்தை நீர் விளங்க செய்ததற்காக ஸ்தோத்திரம். பரிசுத்தாவியானவருடைய ஆளுகை எங்களோடு இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். தேவ கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு இரட்சக நாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே.

0: செய்யும் மறுபடியும் ஆசை நீங்க செய்ய.
1: நீ செய்ய நினைத்தது தடைப்படா,
0: எனக்காக யாவையும்
1: எனக்காக யாவையும் செய்யும்.
0: இப்ப கொஞ்சம் மாத்தி சொல்லுங்க.

0: தேவனே மறுபடியும் சொல்லுங்க, அனைத்தையும்
1: அனைத்தையும் மறுபடியும் எனக்கென தந்திடும்.
0: சத்தமா சொல்லுங்க,
1: வலக்கரம் என்னை உயர்த்திடும்.

இதுதான் பாட்டு சரணம் பாருங்க, நல்லா கவனிங்க. வறட்சியே இல்லைன்னு சொல்லுது. நீ வறட்சி என்று சோர்ந்து போனாலும் கழுகு கழுகுகளை போல சுமப்பேன்னு சொல்ற ஆண்டவர் அந்த வருஷத்தையே வச்சு எழுதுறாங்க பாருங்க.

இடத்துல வியாதி இருக்கோ, எந்த இடத்துல உங்களுக்கு சுகவீனம்னு சொல்லி காணப்படுறீங்களோ அந்த இடத்துல கையை வைத்து பாடுங்க. கர்த்தர் இப்பொழுதே உனக்காக சிலுவையிலேயே அதை முடித்தவர், இன்னைக்கு திருப்பி அற்புதம் செய்ய வல்லவராக இருக்கிறார். சொல்லுங்க.

எனக்கு செய்ய முடியும். உன்னுடைய அன்பு மாத்திரம்தான் எனக்கு செய்ய முடியும். ஆண்டவரே, நீ நினைத்தால் போதிய வாழ்க்கையில ஏதா வேணாலும் செய்ய முடியும். ஆண்டவரே, நீ நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதும் அலைகமான காரியங்களை செய்வேன் சொல்லி இருக்கிறேன். என் நினைவுகள் குறைவா இருக்கலாம், ஆனா உங்களுடைய நினைவுகளோ அப்பா எவ்வளவு பெரியது என்பதை நான் அணிந்திருக்கிறேன் என்று சொல்லி கடைசிய கரங்களை மாற்றவில்லை.

நினைத்ததை தடை பண்ண ஒரு மனிதனாலும் முடியாது. அதே போல எந்த மனிதன் நினைத்து முடியாத காரியத்தை, மனிதரால் கூடாத காரியத்தை என் தெய்வம் முன்னின்று செய்வேன் என்று சொல்லியிருக்கிறேன்.

என்று சொன்னவர் அவர் நினைத்தார் நீ நனவ வைத்துக்கொள் ஒரு காரியம் உன்னால செய்ய முடியல உன் பெற்றோர்னால செய்ய முடியல உன் கணவனால செய்ய முடியல நீ நினைத்த மருத்துவரால் செய்ய முடியல நினைச்சிருக்கிறேன்

இதோ நான் உனக்கு புதிய காரியத்தை தோன்ற செய்வேன். இதோ உங்களுக்காக திறந்த வாசலை வைத்திருக்கிறேன். ஒரு மனிதனும் கூட்ட முடியாது. ஆண்டவர் சொன்ன வார்த்தையெல்லாம் பார்த்தீங்கன்னா மனிதன் மாத்திரம் செய்ய முடியாதல்ல, அவர் சொல்றதே மனிதன் செய்ய முடியாது, அதனாலதான் நான் செய்யறேன்னு சொல்லியிருக்கிறார். வைத்துக்கள் அவர் செய்து முடிப்பார். செய்து முடிக்கலன்னா நான் சொல்ல அடிக்கடி அவர் சொன்னதை செய்யும் அளவுன்னு கைவிட மாட்டார். எவ்வளவு சூப்பரான ஆண்டவர் பார்த்தியா, மாற்றாடாதீங்க. அவர் பெரிய காரியங்களை செய்வார். இயேசுவின் வல்லமையில் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென்.

நீங்கள் கேட்க போவது இன்றைய நாளுக்கான வேத தியானம். வழங்குபவர் ஊழியர் டேவிட் கேசவன்.

ஓ ஃபாதர், தேங்க் யூ. ஓ, நம்முடைய ஆண்டவர் பலனுள்ளவர், அவர் பராக்கிரமம் நிறைந்தவர். பிரியமான தேவஜனமே, தாவீது தனக்கு விரோதமாக இருந்த சத்துருக்களை விரட்டி அடிக்க தேவனுடைய

யுத்தம் செய்து முறியடிக்க போகிறார். ஓ அமேன், அவர் யுத்தத்தில் வல்லவர். விசுவாசமாய் நீங்கள் பாடும்போது உங்களுக்கு விரோதமாக எழுங்குற பிரச்சனைகள் என்று

பரிசுத்தாவியே, உம்மை வரவேற்கிறோம். We welcome you, Holy Spirit. உங்க பிரசன்னம் எங்களுக்கு தேவை, உங்க அபிஷேகம் எங்களுக்கு தேவை. எங்களை நடத்துங்க.

இயேசுவின் கரத்தில் நீங்களும் நானும் ஒரு அழகான இசைக்கருவி. அவர் சித்தம் போல பயன்படுத்த ஒப்புக் கொடுக்கும்போது இனிதான இசையாக மாறுவோம்.

உங்க அபிஷேகம் நம்மை ஆராதிக்க ஆராதிக்க எங்க மேல இறங்கி கொண்டிருக்கிறதுக்காக நன்றி.

0: நீங்கள் கேட்க போவது
1: ஜிஃபேன் எஃப்எம்இன் அனுதின தியானம்.
2: சிலுவையிலே

0: லார்ட் ஜீசஸ், இந்த சிலுவையின் ஜெயத்தை எங்களுக்கு தந்திரே. உமக்கு நன்றி டாடி, நன்றி செலுத்துகிறோம்.
1: தேவனுடைய நாமத்தை ஒருமித்து நாம் மகிமைப்படுத்த போகிறோம். என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மை நம்பி உள்ளேன், நான் கைவிடப்படுவதில்லை என்கிற இந்த பாடலை கரங்களை தட்டி விடுதலை

கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. யாரெல்லாம் இயேசுவை நோக்கி பார்க்கிறார்களோ அவர்களை வெட்கப்படுத்தாத தேவன். உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. எல்லாரும் சேர்ந்து கரங்களை தட்டி விடுதலையோடு உற்சாகமாய் பாடி கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோமா.

சொல்ல சேர்ந்து கரங்களை தட்டி உற்சாகமாய் பாட போகிறோம். இயேசுவை போல் அழகுள்ளோர் யாரும் இல்லை புவியில், இதுவரை கண்டதில்லை காண்பதும் இல்லை. பழைய பாடல், மிக அருமையான பாடல். எல்லாரும் சேர்ந்து கரங்களை தட்டி உற்சாகமாக பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமா.

0: ஹாலலூயா.
1: எல்லாரும் சேர்ந்து சில நிமிடங்கள் நாம் கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். ஆராதனையின் நடுவிலே ஆவியானவர் அசைவாடுவார். தேவ சமூகத்திலே நம்மளை வெறுமையாக்கி ஆவி ஆத்துமா சரீரம் முழுவதும் அர்ப்பணித்த வண்ணமாக கர்த்தரை நாம் துதிக்க போகிறோம். ஆண்டவருக்கு பல பெயர்கள் இருக்கிறது, அதுல ஒன்று யெகோவா யிரே என்கிற நாமமுடையவர். எல்லாவற்றையும் அவர் பார்த்து கொள்வார். நம்முடைய வாழ்க்கையில் எத்தனையோ எதிர்பார்ப்புகள் இருக்கலாம், தேவைகள் இருக்கலாம். இதையெல்லாம் கண்டு அற்புதங்களை செய்கிறவர் நீங்களும் நானும் ஆராதிக்கிற கர்த்தர்.

இயேசுவுக்குள் நம்முடைய குறைகள் எல்லாம் அவர் நிறைவாக்குவார். நிறைவானவர் வரும் பொழுது குறைவானது ஒழிந்து போகும் என்று வேதம் சொல்கிறதே. அவர் நிறைவானவர்.

நீங்கள் ஆராதித்துக் கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையில ஆண்டவரை நம்பி நிற்கிறீர்கள். அவரை நம்பி நிற்கிறவர்கள் ஒரு நாள் வெட்கப்படுவதில்லை. நிச்சயமாய் சொல்லுங்கள், எந்த தேவைகளோடும் ஒருவேளை குறைகளோடும் இன்னைக்கு இந்த ஆராதனையிலே தேவனை ஆராதித்துக் கொண்டிருப்பீர்களானால் கிறிஸ்து இயேசுவுக்குள் எல்லாவற்றையும் உங்களுக்கு நிறைவாக அவர் கொடுக்க போகிறார் என்

இந்த கடைசி நாட்களிலே அக்கினி அபிஷேகம் நமக்கு இன்னும் அதிகமாய் தேவைப்படுகிறது. முச்சடி நடுவிலே அக்கினியை கண்ட மோசே வாழ்க்கை மாறியது. ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்க விடாமல் இஸ்ரவேல் ஜனங்களை கட்டி வைத்திருந்த இந்த பார்வனின் ஆவி இன்றும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கிறது. ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வளர விடாமல் உலகத்தின் காரியங்கள் மூலியமாய்

You're worthy, you're worthy, Lord. ஆராதனைக்கு பாத்திரன் நீரே, பாத்திரன் நீர், ஒருவரே பாத்திரன் தகப்பனே. Jesus.

0: பரிசுத்த ஆவியே இறங்கி வந்திரே.
1: ஆவியானவரே, உங்க பலத்தினால உங்களோட வரங்கள்னால எங்களை நிரப்புங்கப்பா. உங்க நாமத்தை மகிமைப்படுத்த உங்க அபிஷேகத்தால் எங்களை மூடிக்கொண்டு எங்களை நடத்துங்க.

glorify your name, O God. ராஜாவாகிய தேவனே, உம்முடைய வல்ல நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம். ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரே, சாவாமை உள்ளவரே, ஆச்சரியமான நாமம் உடையவரே, உம்முடைய வல்ல நாமத்தை உயர்த்துகிறோம்.

ஒதுங்கி இருக்கிறது. அதன் மத்தியிலே ஆண்டவர் சொன்னார், சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி உன் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுவேன். முன்பாக எங்க தலையை நிமிர பண்ணுகிற வார்த்தை எங்கள் வாழ்க்கை தம்பி பிள்ளைகளுடைய

அவர்கள் பாடி ஜெபம் பண்ண பொழுது ஆமென் ஆமென். இரவு நேரத்தில் சிறைச்சாலையின் கதவுகள் வேதம் சொல்கிறது பவுலும் சீலாவும் அவர்கள் பாடக்கூடியதான சூழ்நிலை அல்ல, அது கட்டப்பட்ட நிலவில் ரத்தம் வழிந்து போய் கொண்டிருக்கிறது. பல அடிகள் அநேக அடிகள் அடித்து அல்லேலூயா. அப்போஸ்தலர் 16 அதிகாரத்தில் நம்ம அதை வாசிக்க முடியும். ஆஃப்டர் பீட்டிங் தம் வழிகளை பொருட்படுத்தாமல் சிறைச்சாலையிலே கட்டப்பட்டிருக்கிறோம் என்றதை பொருட்படுத்தாமல் இருண்டு போன அந்த நிலைமையிலே

தீர்மானம் பண்ணினார். வேதம் சொல்லுகிறது, Hallelujah, as they were singing, முழு சிறைச்சாலையும் அதை கேட்டுக்கொண்டிருந்தார்கள். அவர்கள் பாடின பொழுது சிறைச்சாலையின் கதவுகள் ஒன்றன் பின் ஒன்றாய் திறந்தது. இங்கிலீஷ் பைபிள் says all the prison doors opened at once. Hallelujah, what has been stopping you from praying?

விலகிட நீ மனிதனல்லவே. அவர் சொன்னாரு, இவன் இப்பொழுது உன்னை கைவிட்டேன், ஆனாலும் உருக்கமான இரக்கங்களால் உன்னை சேர்த்துக் கொள்வேன். ஒருவேளை தூரம் போயிருந்திருக்கலாம், அவரை விட்டு தூரம் போயிருந்திருக்கலாம், இளைய குமாரட போல. We have gone too far. Hallelujah. You didn't want to listen to your father. You didn't want to listen to your elders. You didn't want to listen to your pastor. Hallelujah. Hallelujah. You didn't want to listen to the godly counsel. You might have gone far. You might have gone too far. Hallelujah. Sometimes you think it is too far. Hallelujah. For me to get back to my father's house. என்றைக்காவது ஒரு நாள் என் பிள்ளை வருவான், என்னைக்காவது ஒரு நாள் என் பிள்ளை வருவான்னு சொல்லி காத்திருக்கிற ஒரு தகப்பன். அதே போலதான் இன்னைக்கு 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக கல்வாரி சிலுவையில் ஜீவனை கொடுத்த இந்த இயேசு இந்த உலகத்திற்கு வந்தது மதத்தை ஸ்தாபிக்க அல்ல, ஹல்லேலூயா, ஒரு வழியை காண்பிப்பதற்காக வந்தார். ஹல்லேலூயா. He didn't come to this world, hallelujah, to establish a religion, hallelujah, but to show a way, hallelujah, amen, amen. Even as you are joined worshiping with us, hallelujah, you think you've gone too far. This is your opportunity that God wants to give to you. This is your opportunity. This is

இல்லாத உலகம், நிரந்தரமற்ற இந்த உலகம், அன்சர்டன் வேர்ல்ட் ஆஃப் காட் சிச்சுவேஷன் ஆஃப் காட். இந்த பேண்டமிக் நாட்களிலே உம்மை சார்ந்திருப்பதற்கு கிருபை தான் வேலை தருவீராக. ஓ ஜீசஸ் லார்ட், ஓ ஜீசஸ் இயேசுவே, உம்மை ஆராதிக்கிறோம். இல்லாத போல ஆண்டவரே, திசை கட்டு ஆண்டவரே, உலகத்தின் பின்பாக, செழிப்பின் பின்னாக, பணத்தின் பின்னாடி நாங்கள் ஓடாத படிக்கு கிறிஸ்துவை சிலுவையை நோக்கி பார்ப்பதற்கு. ஆமென், ஹல்லேலூயா. பிலிப்பியர் 3:13 ஆமென். பவுல் சொல்கிறாரே, அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன். ஹல்லேலூயா. நியூ கவனத்தில், புதிய ஏற்பாட்டில், புதிய உடன்படிக்கையில பவுல் சொல்கிறதான காரியம் என்ன தெரியுங்களா? ஹல்லேலூயா, அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன், நான் அடைந்தாயிற்று, அல்லது முற்றிலும் தேறினவனானேன் என்று எண்ணாமல், கிறிஸ்து இயேசுவினாலே நான் எதற்காய் பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்து கொள்ளும்படிக்கு, ஹல்லேலூயா, நீ ஆசையாய் தொடருகிறேன், ஆசையாய் தொடருகிறேன். சகோதரரே, அதை பிடித்துக் கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை, ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த அந்த பரம அழைப்பு பந்தய பொருளுக்காய் இலக்கை நோக்கி கையை உயர்த்தி சொல்லலாமா? இலக்கை நோக்கி, இலக்கை நோக்கி ஓடுகிறேன்.

வேதனையானாலும் கண்ணீரானாலும் துக்கமானாலும் குழப்பமானாலும் நஷ்டமானாலும் எந்த நிலைமையானாலும் ஹல்லேலூயா, கர்த்தர் நியமித்திருக்கிற அந்த பாதையில இந்த ஓட்டத்தை உண்மையா ஓடி முடிப்பதற்கு கையை உயர்த்தி சொல்லு.

அந்த சத்தத்தை கேட்கணும். ஆண்டவரே, அந்த பாக்கி இருந்தா போதும், இந்த உலகத்துல யாரு என்ன புகழ்ந்தாலும் அது பிரயோஜனமே இல்லாமல் எங்களுக்கு எத்தனை கிரெடென்ஷியல் கிடைச்சாலும், ஹல்லேலூயா, பிஷப் பட்டம் கிடைக்கலாம், டாக்டர் பட்டம் கிடைக்கலாம், ஹல்லேலூயா, ஆண்டவரே போதக அபிஷேகம் கிடைக்கலாம், ஹல்லேலூயா, ஆண்டவரே உலகம் எங்களை மெச்சிக்கொள்ளலாம், அவார்டு கொடுக்கலாம், அதை கொடுக்கலாம், இதை கொடுக்கலாம், எது கொடுத்தாலும் ஆண்டவரே ஹல்லேலூயா, அந்த சத்தத்தை நாங்கள் இழந்து போகக்கூடாது. ஹல்லேலூயா. அதனால தான் பவுல் சொல்றார், லாபமான அனைத்தையும் இந்த பூமியிலே நஷ்டம் என்று குப்பை என்று எண்ணுகிறேன். ஹல்லேலூயா. ஆல் தீஸ் திங்ஸ் இன் திஸ் வேர்ல்ட், ஹல்லேலூயா, இந்த பட்டம், பெயர், புகழ், அந்தஸ்து, ஹல்லேலூயா, அஞ்ஞானிகள் அதை தேடிக்கொண்டு போய் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நாங்களோ கிறிஸ்துவையும், சிலுவையிலே அறையப்பட்ட கிறிஸ்துவை மாத்திரம் பிரசங்கிங்க. எங்களை மேன்மைப்படுத்த ஹல்லேலூயா. இந்த உலகத்திலேயே நமக்கு அவார்டு கிடைச்சிச்சுன்னா மேலே எப்படிங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உலகத்தான் என்னை மெச்சிக்கொள்ள அல்ல, நான் ஓடுவது, நான் பாடுவது, நான் ஆராதிப்பது, நான் பிரசங்கிப்பது, ஆண்டவருக்காய் செயல்படுவது, ஹல்லேலூயா, அந்த சத்தத்தை கேட்பதற்காக. என்ன சத்தம்னா

மகிழ்ச்சியுடன் கிடைக்குதோ இல்லையோ கொடுக்குறாங்களோ இல்லையோ மகிழ்ச்சியுடன் ஓடுகிறேன். சொல்ல முடியுமா உண்மையா தைரியமா? ஹல்லேலூயா.

உலகத்துல உள்ள பொருள் அல்ல, ஹல்லேலூயா, பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காய் தேவன் எனக்காய் வைத்திருக்கிற அந்த இலக்கை நோக்கி ஓடி முடித்து அந்த கிரீடத்தை அழியாத பாடாத நித்திய கிரீடத்தை, ஹல்லேலூயா, தி கிரவுன் that the master has prepared, hallelujah, kept for me. I need to receive that. Help us that we will be able to run this race faithfully. Faithfully, God is looking for faithful people, not the famous, faithful people, hallelujah. பிரபலியமானவர்களை அல்ல,

ஹல்லேலூயா மாத்திரம் இந்த உலகத்தில் அந்த ரட்சகரை அந்த இயேசுவை அந்த வெளிச்சத்தை இந்த உலகத்திற்கு பிரகாசம் ஆண்டவரை காட்டுகிற ஒரு மனுஷனாய் அடையாளம் காட்டி கொடுக்கிறவனாய் எங்கள் ஒவ்வொருவரையும் எழுப்பு வீராக இந்த கடைசி நாட்களுடைய வருகை சமீபத்திற்கிறதான இந்த நாட்களில் எங்கள் ஒவ்வொருவரையும் அக்கினி ஜுவாலைகளாய் மாற்றுவீராக கைகளை உயர்த்தி ஜெபம்பண்ணு அக்கினி ஜுவாலைகளாய் மாற்றுவீராக தேவனுடைய கரத்திலே ஒரு அஸ்துராயுதமாய் எடுத்து பயன்படுத்துவீராக அஸ்துராயுதமாய் பயன்படுத்துவீராக யூஸ் எவ்ரி ஒன் ஃபார் யுவர் க்ளோரி ஹல்லேலூயா லைக் எ வாரியர் ஹல்லேலூயா லைக் an arrow in the warrior's hand. Use us, O God.

எங்க ஆதாரம், எங்க நம்பிக்கை, எங்க பலன், ஆண்டவரே எங்கள் தேவை, எங்கள் சுகம் எல்லாம் நீங்க. Everything you, everything is you, oh God. It's all about you, oh God. Lead us and guide us, oh God. We need you, Holy Spirit. ஆவியானவரே எங்களை ஆளுகை செய்வீராக, எங்களை நடத்துவீராக. ஆமே. இந்த கடைசி கால எழுப்புதலில் எங்கள் ஒவ்வொருவரையும் பயன்படுத்துவீராக. தேவ திட்டத்தை, தேவ சித்தத்தை நிறைவேற்றுகிற ஒரு பாத்திரமாக எங்களை மாற்றுங்க ஆண்டவரே. எங்களை அர்ப்பணிக்கிறோம், ஆளுகை செய்வோம், வழி நடத்துவோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே.